0: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலையில் இது இசை அமுதம்.
1: ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. படித்தனான் பாடும்படி உன் தமிழமுதை படித்தனான்.

0: இசை அமுதத்தில் இதுவரை திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது இசை அமுதம். இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மேனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தி

0: யில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது புதிய காலை. குளிர்ந்த இனிய காலை பொழுதில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வளம் வரவிருக்கின்றன. முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இயற்கை சீற்றங்கள், விபத்துக்கள், தாக்குதல், நீரில் மூழ்குதல் விபத்துக்கள், மின்கசிவு, நிலச்சரிவு, விலங்குகள் தாக்குதல் மற்றும் சுரங்கங்களில் மீட்புப் பணிகள் போன்ற சம்பவங்களில் ஒருவரின் உயிரை காப்பாற்றுவதில் மனிதாபிமான குணத்துடன் ஒருவரின் உயிரை காப்பாற்றியதற்காக ஜீவன் ரக்ஷா விருது இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது. இவ்விருது சர்வோத்தம் ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவரின் உயிருக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றுவதில் வெளிப்படையான தைரியத்திற்காகவும், உத்தம ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவரின் உயிருக்கு பெரும் ஆபத்தில் இருக்கும் சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றுவதில் தைரியமான செயலுக்காகவும், ஜீவன் ரக்ஷா பதக்கம் மீட்பவருக்கு உடல் காயம் ஏற்பட்ட சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றிய செயலுக்காகவும் வழங்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இந்த செயல்கள் மூலம் ஒருவரின் உயிரை மனிதாபிமான குணத்துடன் காப்பாற்றியிருந்தால் 2026 ஜீவன் ரக்ஷா பதக்கம் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம். 1/10/2024 முன்னர் இச்செயல்களை புரிந்தவர்களுக்கு பொருந்தாது. மேலும் இச்செயல்களை புரிந்த தகுதி வாய்ந்த நபர்கள், மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விவரங்கள் மற்றும் மீட்கப்பட்டவரின் விவரங்களை சுய விபர படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். இதற்கான சுய விபர படிவத்தினை அதிகாரப்பூர்வமான இணையதளமான www.virudhunagar.nic.in இலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட சுய விபர விண்ணப்பங்களை உரிய சான்றுகளின் ஒளி நகல்களுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், அறை எண் 503 தளம், விருதுநகர் 2 என்ற முகவரிக்கு 5/9/2026 அனுப்ப வேண்டும். கேட்டது விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவருடன் வந்துள்ள ஒரு அறிவிப்பு. சேவை செய்திகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

வாசிகள் நாம். யாது ஊரே யாவரும் கேளிர் என்றார் கணியன் பூங்குன்றனார். வாகன வசதிகள் இல்லாத அன்றைய காலகட்டங்களில் மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நடந்தே பயணித்து இடம்பெயர்ந்தனர். இன்று போதிய போக்குவரத்து வசதிகள் இருந்தும் கூட இடம் விட்டு இடம் நகர மக்கள் பயப்படுகின்றனர். அதிலும் குறிப்பாக குழந்தைகள் பேருந்து தொடர் என பொது போக்குவரத்துகளில் பயணப்படுவதை முற்றிலும் விரும்புவதில்லை. வசதி வாய்ப்புகளுடன் கூடிய வானூர்தியில் பறக்க வேண்டும், மகிழுந்துகளில் செல்ல வேண்டும் என்று ஒரு கட்டாய கட்டளையை இட்டு பெற்றோர்களை நெருக்கடிகளுக்கு ஆளாக்குகின்றனர். குழந்தைகளின் கட்டளைகளுக்கு பயந்து பெற்றோர்கள் வீட்டிற்குள்ளேயே செயற்கையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி வெளி உலகத்திலிருந்து குழந்தைகளை விலக்கி வைக்கின்றனர். உலகை வளம் வரும்போது அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களின் கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, உணவு முறைகள் என்று எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதோடு எது அல்லது எது நல்லது என்று பிரித்து பார்க்கவும் கற்றுக்கொள்கிறோம். செல்லும் வழியில் நாம் காணுகின்ற மாறுபட்ட காட்சிகள் கண்களுக்கு குளுமையை தந்து மனதை மத்தாப்பாய் மகிழச் செய்பவை. அலுவலகம், வேலை, வீடு என்று மனிதர்கள் ஒரே

0: பகுதிகளில் உள்ள மக்களின் கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, உணவு முறைகள் என்று எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதோடு எது அல்லது எது நல்லது என்று பிரித்து பார்க்கவும் கற்றுக்கொள்கிறோம். செல்லும் வழியில் நாம் காணுகின்ற மாறுபட்ட காட்சிகள் கண்களுக்கு குளுமையை தந்து மனதை மத்தாப்பாய் மகிழச் செய்பவை. அலுவலகம், வேலை, வீடு என்று மனிதர்கள் ஒரே மாதிரியான அன்றாட வழக்கத்தில் இருக்கும் போது மூளை சோர்வடைகிறது. சுற்றுலா அந்த சுழற்சியை உடைத்து மனிதன் தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்யவும் பழைய கவலைகளிலிருந்து விடுபட்டு புதிய உத்வேகத்தை பெறவும் வழிவகை செய்கிறது. சுருங்க கூறினால், சுற்றுலா என்பது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைக்கும் ஒரு இயற்கை மருத்துவம் என்று அறிவியல் உலகம் வழிமொழிகிறது. புகழ்பெற்ற ஒரு ஓவியர் தன் வாழ்நாள் முழுவதும் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து கற்பனையாக பல இயற்கை ஓவியங்களை வரைந்து வந்தார். ஒரு நாள் ஒரு முதியவர் அவரிடம் வந்து, ஐயா, உங்கள் ஓவியங்கள் அழகாக இருக்கின்றன, ஆனால் இதில் ஏதோ ஒரு குறை உள்ளதே என்றார். ஓவியர் ஆச்சரியத்துடன், என்ன குறை என்று கேட்டார். முதியவர் அவரை வலுக்கட்டாயமாக வெளியே அழைத்துச் சென்று ஒரு உயரமான மலையின் உச்சிக்கு கூட்டிக் கொண்டு போனார். அங்கே மாலையில் சூரியன் மறையும் அழகையும் காற்றில் அசைந்தாடும் மரங்களையும் ஓவியர் நேரில் கண்டார். இயற்கையின் பிரம்மாண்டமும் குளிர்ந்த காற்றும் அவரது ஆன்மாவை தொட்டன. முதியவர் கூறினார், புத்தகங்களிலும் கற்பனையிலும் வாழ்வது நிழலை போன்றது. வெளியே வந்து உலகை பார்ப்பதே நிஜம். பயணங்கள் மட்டுமே உன் கண்ணுக்கு புதிய பார்வையை தரும். ஓவியர் தன் தவறை உணர்ந்தார். அன்று முதல் அவர் வரையத் தொடங்கிய ஓவியங்கள் உயிர்ப்புடன் கூடிய உலக புகழ் பெற்றன. வெவ்வேறு இடங்களுக்கு சுற்றுலா செல்லும் போது அந்தந்த பகுதி மக்களின் வாழ்க்கை முறை, உணவு பழக்கம் மற்றும் நம்பிக்கைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. இது பிற கலாச்சாரங்களை மதிக்கவும் மனிதநேயத்தை வளர்க்கவும் உதவுகிறது. தாய்மொழி மட்டுமின்றி புதிய இடங்களில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொள்ள சைகை மொழி, ஆங்கிலம் அல்லது அந்த பகுதியின் சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். இது நம்முடைய தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்துகிறது. இது போன்ற எண்ணற்ற பல நன்மைகளை தரவுள்ளது சுற்றுலா பயண அனுபவங்கள். வசதி வாய்ப்பின்மை, அதிநவீன தொழில்நுட்பங்களின் வருகை, உலக நடப்புகளின் மேலுள்ள விருப்பு வெறுப்பு, இன்ன பல காரணங்களால் பயணங்களை தவிர்த்து ஓரிடத்திலேயே தங்கி தேங்கிய குட்டையாய் மாறிவிடுகின்றோம். விளைவு, மனித மனங்களில் ஒருவிதமான அழுக்கு படர்ந்து விடுகிறது. அப்பழுக்கற்ற மனம் பெற அவரவர் வசதிக்கேற்ப சிறுக சிறுக சேமித்து வருடம் ஒருமுறையாவது சுற்றுலா செல்வதை வழக்கமாக்கிக் கொள்வோம். சுற்றுலா என்பது ஆடம்பரமான ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது மனித வாழ்க்கையை முழுமையாக்கும் ஒரு உன்னதமான முதலீடு. அறிஞர்களின் கூற்றுப்படி நாம் உலகை சுற்றி பார்க்கும் போதுதான் நமது குறுகிய எண்ணங்கள் மறைந்து பரந்த மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் ஆழமான உலக அறிவும் நமக்கு கிடைக்கின்றன. எனவே நமது சிறகுகள் விரித்து புதிய இடங்களுக்கு பயணிப்போம். வாழ்க்கையை வெறும் பணத்தால் மட்டுமல்லாமல் அழகான பயண நினைவுகளால் நிரப்புவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் டி. ராஜபிரபா அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15.
3: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்கவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
5: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
2: இனிமையான சந்தோஷமான காலை பொழுதில் புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வெற்றி என்பது எட்டும் தூரம்தான். அதற்காக கடுமையாக முயற்சிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கை வரியோடு புதிய காலையில் யூத் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நாளின் சிறப்பு. ஜூன் 28 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. 1635 ஆண்டு குவாடிலூப் பிரெஞ்சு குடியேற்ற நாடானது.
1: 1838 ஆண்டு இதே நாளான ஜூன் 28 அன்றுதான் விக்டோரியா ஐக்கிய ராஜ்யத்தின் அரசியாக முடிசூடினார்.
0: 1846 ஆண்டு இதே நாளான ஜூன் 28 தேதி அன்றுதான் அடோல் சக்ஸ் என்ற வடிவமைப்பாளர் சாக்ஸபோன் என்ற இசை கருவிக்காக காப்புரிமம் பெற்றார்.
1: 1882 ஆண்டு இதே நாளான ஜூன் 28 அன்றுதான் கினி சியோரா லியோனி நாடுகளுக்கிடையில் எல்லை நிர்ணயிக்கும் உடன்பாடு எட்டப்பட்டது.
0: 1894 ஆண்டு இதே நாள்லதான் அமெரிக்க தொழிலாளர் நாள் அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது.
1: இந்தியாவின் 9வது பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் அவர்கள்

0: மக்களின் பிறந்த தினம் என்று. ஆண்டு 1921.
1: நோபல் பரிசு பெற்ற அயர்லாந்து அமெரிக்க உயிரியலாளர் வில்லியம் சி கேம்பல் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1930.
0: 1940 ஆண்டு இதே நாளான June 28 அன்றுதான் ரொமானியாவிடமிருந்து மல்தோவாவை சோவியத் ஒன்றியம் கைப்பற்றியது.
1: இந்திய அறிவியலாளர் பிரசந்தா சந்திரா மகாலனோபிஸ் அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1972.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:22. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நிகழ்ச்சியும் நேரமும் நினைவூட்டுகிற நேரிலே இன்று காலை 10:53 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இடம்பெறும். இனி எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. 6:55 பூந்தளிர். இதில் குழந்தை சர்வித்ரா பங்கேற்கிறார். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் உள்ளூர் செய்திகள் வேலைவாய்ப்பு செய்திகளுடன் திரை இசை இடம்பெறும். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் மேல வீர ராகவபுரம் வீர ராகவ பெருமாள் திருக்கோயில் குறித்த சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் சர்வதேச யோகா தினத்திற்கான சமூகத்திற்கான யோகாவின் நன்மைகள் குறித்து சிறப்பு தகவல்கள் தருபவர் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். அதனைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்களில் திரை இசை இடம்பெறும். இன்று காலை 8:00 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். நிகழ்ச்சி எமது ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெறும். இன்று காலை 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்ப கானங்கள், இதில் நேயர் விருப்பமாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த நேயர் வேலுநாச்சியார் அவர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் செண்பகவல்லி. இன்று காலை 10:30 சிலம்பாட்டம் படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம். பத்து 53 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். நண்பகல் 12 சிநேகிதியே நேரலையாக இடம்பெறும். 1 வசந்த கானங்கள். பிற்பகல் மதியம் 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2:15 கவிதை அரங்கம். பிற்பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு. 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். மாலை 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள்.

0: ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:30 ICC T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சலாக கேட்கலாம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்கலாம். இதில் மாலை 6:40 அந்திப்பூக்கள், அதனைத் தொடர்ந்து 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:32 தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு இடம்பெறும். இன்றிரவு 8:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையான மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக சென்னை அஞ்சலாக இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள். இரவு 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்றிரவு 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்பில் எஸ் கார்த்திகை தீபன். பத்து 59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து முன்னிரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக வலம் வரும். கேட்டது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகளான நிகழ்ச்சியும் நேரமும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:30.
2: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
3: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
2: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: மீனாட்சி பிரமாதம்.
5: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
7: காட்டில் வாழும் விலங்குகளை பற்றி பேசும்போது பெரும்பாலானோரின் மனதில் முதலில் தோன்றும் விலங்கு புலிதான். ஒரு காட்டு சூழல் ஆரோக்கியமாக இயங்குவதற்கும் அங்குள்ள உயிரினங்கள் சமநிலையுடன் வாழ்வதற்கும் புலிகள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. இன்று அந்த சுவாரஸ்யமான கதையை பற்றி தான் பேசப்போகிறோம். உணவு சங்கிலியின் உச்சத்தில் புலி. இயற்கையில் ஒவ்வொரு உயிரினமும் மற்றொரு உயிரினத்துடன் ஏதோ ஒரு வகையில் இணைந்திருக்கிறது. புல் வளர்கிறது, அந்த புல்லை மான் தின்னுகிறது, அந்த மானை புலி வேட்டையாடுகிறது. இப்படியாக உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் அமைப்பே உணவு சங்கிலி. இந்த உணவு சங்கிலியில் புலி ஒரு உச்சக்கட்ட வேட்டையாடி, அப்பக்ஸ் பிரடேட்டர். அதாவது உணவு சங்கிலியின் மேல்மட்டத்தில் இருந்து மற்ற உயிரினங்களின் எண்ணிக்கையை சமநிலைப்படுத்தும் முக்கிய உயிரினம். புலிகள் தங்களுக்கு தேவையான அளவிற்கு மட்டுமே வேட்டையாடுகின்றன. இந்த இயற்கையான செயல்பாடுதான் காட்டின் ஒட்டுமொத்த சமநிலையையும் பாதுகாக்கிறது.

0: கோர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் புலி. ஒரு காட்டில் புலிகள் இல்லை என்றால் என்ன ஆகும் என நினைத்து பாருங்கள். மான்கள், காற்று பன்றிகள் போன்ற தாவர உண்ணிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்க தொடங்கும். அவை அதிக அளவில் இலைகள், புல்கள், செடிகள் மற்றும் மரக்கன்றுகளை உண்ணும். இதனால் புதிய தாவரங்கள் வளர முடியாமல் போகலாம். இயற்கை ஒரு பெரிய விருந்து மண்டபம் போன்றது. அங்கே எல்லா உயிரினங்களுக்கும் இடமும் உணவும் இருக்க வேண்டும். ஆனால் சில உயிரினங்கள் அளவுக்கு அதிகமாக பெருகிவிட்டால் அந்த சமநிலை பாதிக்கப்படும். இந்த நிலை ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதுதான் புலியின் முக்கியமான பணி. புலி ஒரு முழு காட்டையே பாதுகாக்கிறது. புலி மானை வேட்டையாடுகிறது, அதற்கும் மரங்களுக்கும் என்ன சம்பந்தம் என நீங்கள் கேட்கலாம். ஆனால் இயற்கையில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. புலிகள் தாவர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் போது செடிகள் மற்றும் மரக்கன்றுகள் பாதுகாப்பாக வளர முடிகிறது. மரங்கள் வளரும் போது பறவைகளுக்கு கூடு கிடைக்கிறது, பூச்சிகளுக்கு வாழிடம் கிடைக்கிறது, சிறிய பாலூட்டிகள் மற்றும் பல உயிரினங்களுக்கு பாதுகாப்பாக வாழ முடிகிறது. அதனால் ஒரு புலியை பாதுகாப்பது என்பது உண்மையில் ஒரு முழு காடையே பாதுகாப்பது போன்றது. பல்லுயிர் சூழலின் உயிர் நாடி. ஒரு காட்டில் புலிகள் இருப்பது அந்த காடு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கான மிகச்சிறந்த அறிகுறி. ஏனெனில் புலி வாழ வேண்டும் என்றால் அதற்கு இறை விலங்குகள் வேண்டும். இறை விலங்குகளுக்கு பசுமையான தாவரங்கள் வேண்டும். தாவரங்களுக்கு நல்ல மண், நீர், மழை வேண்டும். இவ்வாறு ஒன்றை ஒன்று சார்ந்த பெரிய உயிரியல் வலைப்பின்னல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலும் புலி வேட்டையாடும் பெரிய விலங்குகளின் மீதமுள்ள உணவு கழுகுகள், நரிகள், காட்டு நாய்கள் போன்ற பல சிறிய உயிரினங்களுக்கு உணவாக மாறுகிறது. எனவே புலியின் இருப்பு எண்ணற்ற உயிரினங்களின் வாழ்வோடு தொடர்புடையது. புலிகளும் நீர் வளமும். புலிகளுக்கும் நாம் பயன்படுத்தும் நீருக்கும் கூட மறைமுகமான தொடர்பு இருக்கிறது. ஆரோக்கியமான காடுகள் சிறந்த நீர்ப்பிடி பகுதிகளாக செயல்படுகின்றன. மரங்கள் மழைநீரை சேமித்து நிலத்தடி நீரை அதிகரிக்க உதவுகின்றன. இதனால் ஓடைகள், ஆறுகள் மற்றும் நீர்நிலைகள் தொடர்ந்து உயிர்ப்புடன் இருக்கின்றன. புலிகள் வாழும் காடுகள் பொதுவாக நல்ல நிலையில் பாதுகாக்கப்படுகின்றன. அதனால் அந்த காடுகள் நீர் வளத்தையும் பாதுகாக்க உதவுகின்றன. ஒரு வகையில் சொன்னால் புலி காடுகளை பாதுகாப்பதன் மூலம் மறைமுகமாக நீரையும் காக்கிறது. குடைச்சிற்றினம் என அழைக்கப்படும் புலி. அறிவியலாளர்கள் புலியை அம்பரல்லா ஸ்பைசிஸ், அதாவது குடைச்சிற்றினம் என்று அழைக்கிறார்கள். மழையில் நாம் பிடிக்கும் குடை எப்படி பலவற்றை பாதுகாக்கிறதோ அதுபோல ஒரு புலியை பாதுகாக்க எடுக்கப்படும் முயற்சிகள் அந்த காட்டில் வாழும் யானைகள், கரடிகள், பறவைகள், ஊர்வன, பூச்சிகள் என எண்ணற்ற உயிரினங்களுக்கும் பாதுகாப்பை வழங்குகின்றன. அதனால்தான் ஒரு புலியை காப்பது ஒரு உயிரினத்தை மட்டும் காப்பது அல்ல, ஒரு முழுமையான உயிர்ச்சூழலை பாதுகாப்பதாக கருதப்படுகிறது. இந்தியாவின் பெருமை. உலகில் அதிகமான காட்டுப்புலிகள் வாழும் நாடுகளில் இந்தியா முக்கிய இடம் வகிக்கிறது. தமிழ்நாட்டின் பல வனப்பகுதிகளிலும் புலிகள் வாழ்கின்றன. குறிப்பாக நீலகிரி மலைத்தொடர் மற்றும் அதனை சுற்றியுள்ள காடுகள் புலிகளின் முக்கிய வாழிடங்களாக உள்ளன. ஒரு புலியின் கர்ஜனையை நேரில் கேட்கும் வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த புலி காடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் எண்ணற்ற உயிரினங்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புலி என்பது வேட்டையாடும் விலங்கு அல்ல, அது காடுகளின் சமநிலையை காக்கும் இயற்கையின் புத்திசாலித்தனமான ஏற்பாடு. அது பசுமையையும் பல்லுயிர் வளத்தையும் நீர் வளத்தையும் மறைமுகமாக பாதுகாக்கும் காட்டின் காவலன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 6:35. இன்று பராபவ ஆண்டு ஆணி மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பசுந்தால் உரம் மண்ணுக்கு இயற்கை உணவு. பசுந்தால் உரம் என்பது பச்சை பயிர்களை வளர்த்து மண்ணில் கலப்பதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்கும் இயற்கை முறை. பசுந்தால் உரத்தினை பயன்படுத்தும் போது மண்ணில் கார்பன், நைட்ரஜன் மற்றும் மற்ற சத்துக்கள் அதிகரிக்கும். மண்ணின் துகள்கள் ஒன்றிணைந்து மண் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். மண் நீரை நீண்ட நேரம் தக்க வைத்து வறட்சியை தாக்கும் திறன் பெறும். மண்ணில் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகரித்து மண்ணில் உயிர்த்தன்மை மேம்படும். இயற்கையான நைட்ரஜன் கிடைப்பதால் இரசாயன உரங்களின் செலவு குறையும். மண் வளம் அதிகரி

0: அளிப்பதால் பயிரின் வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிக்கும். பசுந்தால் உரமாக சணப்பை, தட்டை பெயர், செஸ்பேனியா, அகத்தி, கொள்ளஞ்சி, மக்காச்சோள பயிர்களை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும் போது பயிர்களை 45 நாட்களில் இருந்து 60 நாட்கள் வளர்க்கவும். பச்சையாக இருக்கும்போது மண்ணில் உழுது கலக்கவும். உழவு செய்து 15-20 நாட்கள் விட்டு பிறகு முக்கிய பயிர்களை நடவு செய்யவும். இவ்வாறு செய்வதால் மண்ணை வளப்படுத்தி மகசூலை உயர்த்தலாம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, ஆரோக்கிய சந்தை கீரை திருவிழா மதுரை காந்தி மியூசியத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் இந்த திருவிழா வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த விழாவில் சத்துள்ள சிறுதானிய உணவு வகைகள், சிறுதானிய பேக்கரி வகைகள், காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை, நர்சரி, வீட்டு முறை உணவு தயாரிப்புகள், மசாலா பொடி, இட்லி பொடி, மூலிகை பொடி வகைகள், இயற்கை முறையில் தயாரித்த அழகு சாதன பொருட்கள், சோப்புகள், ஃபினாயில், சணல் பைகள், துணிப்பைகள், பனைவோலி பொருட்கள், கைவினை பொருட்கள், ஆபரணங்கள், பஞ்சகாவிய பொருட்கள், காட்டன் துணி வகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு உள்ளன. மேலும் உணவு திருவிழாவும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறுகிறது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழை மரங்களில் வாடல் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் மரத்தை உடனே வெட்ட வேண்டாம். அவ்வாறு வெட்டினாலும் வெட்ட பயன்படுத்திய கத்தி, கடப்பாறை, மண்வெட்டி போன்ற உபகரணங்களை நல்ல மரத்தில் பயன்படுத்தக்கூடாது. சாறு வழியாக நல்ல மரங்களிலும் நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தலாம். மரம் ஒன்றுக்கு 5 கிராம் கார்பன் டைஆக்சைடு என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மரத்தின் வேர் பகுதியிலும் மண்ணில் சுற்றியும் ஊற்ற வேண்டும். மற்ற நல்ல மரங்களில் தார் வெட்டிய பின் சிகிச்சை அளிக்கப்பட்ட வாடல் நோய் உள்ள மரங்களில் தார் இருந்தாலும் அதையும் அறுவடை செய்துவிட வேண்டும். பிறகு பாதிக்கப்பட்ட மரங்களை கிளங்கோடு தோண்டி எடுக்க வேண்டும். அவ்வாறு தோண்டி எடுக்கப்படும் போது ஏற்பட்ட பள்ளத்தில் 2 கிலோ சுண்ணாம்பை இட்டு நன்கு கிளறிவிட்டு சமமாக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரத்தின் பக்க கன்றுகளை அடுத்த பருவ நடவிற்காக எடுக்கக்கூடாது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உரச்செலவை குறைக்க விதை நேர்த்தி அவசியம். பயிர்களை விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சா நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்திட வேண்டும். விதை மூலம் பரவும் இலைப்புள்ளி, இலைக்கருகள், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கார்பன் டைஆக்சைடு கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. நெல், சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்வதற்கு 1 ஏக்கர் விதைக்கு அசோஸ் பயிரிலம் 1 பாக்கெட் ஆரிய வடிகஞ்சியில் கலந்து அதனுடன் பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதையை கலந்து நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இதன் மூலம் உரச்செலவை குறைக்கலாம் என பத்ராயிருப்பு வேளாண் துறை தெரிவித்துள்ளது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மக்காச்சோளம் வந்து அது ஒரு உணவு பயிராக நம்ம விவசாயிகள் எல்லாருமே பயிர் செய்கிறோம். எந்த விவசாய பயிர்கள் செஞ்சாலும் நான் மக்காச்சோளம் எப்படியாவது ஒரு 2 ஏக்கராவது போடாமல் இருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கும். அதில் வந்து நல்ல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நான் நிறைய மகசூல் எடுத்திருக்கேன். மக்காச்சோளம் நடும்போது வந்து நிலத்தை வந்து சுத்தப்படுத்தணும் போது எப்பயும் போல எல்லா விவசாய பயிர்களுக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற மாதிரி மொதல் சட்டி போட்டுட்டு ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு அடுத்து வந்து ஒரு டில்லர் அடிச்சுட்டு அது ஒரு 1 வார இடைவெளி விட்டுட்டு அடுத்து வந்து அது ஊன்றதுக்கான அந்த மோல்டுகளை போட்டுட்டு நிலத்தை பக்குவப்படுத்திட்டு அதுக்கடுத்து நட ஆரம்பிப்போம். அப்போ அந்த மோல்டு கலப்பு போடுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், மக்காச்சோளத்துக்கு அடி உரமாக வந்து டிஏபி கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு ஒரு முடை இல்லை இயற்கை முறையில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம சட்டி

0: போடுறதுக்கு முன்னாடியே சமமா நிலம் இருக்கும் போதே வந்து இயற்கை உரங்க மாட்டு சாணம்னாலும் சரி ஆட்டு சாணம் சரி ஒரு ஏக்கர் நிலத்துல பரப்பி விட்டுட்டு சட்டி அடிச்சோம்னா அந்த இயற்கை உரங்கள் வந்து அடியில போயிடும். ஒரு வாரம் கழிச்சு நம்ம திரும்ப கொடுக்கும்போது ரொட்டேட்டோ அல்லது வந்து டில்லர் கலப்பையோ ஏதோ வச்சு நம்ம பண்ணும் போது வந்து அதை நல்லா அரைச்சு விட்டுரும். அரைச்சு விட்டு தூளாக்கி விட்டு தூளாக்கணும்னா திருப்பி நம்ம பாத்தி விட்டுட்டு அதை வந்து நம்ம பயிர் செய்யும் போது நிலம் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்கும் உரம் பரவி. அது வந்து இயற்கை முறை. இந்த ரசாயன உரங்கள் மூலயமா நம்ம செய்யணும்னு நினைச்சோம்னா அடி உரமா கொடுத்துட்டு அப்படியே டில்லரை போட்டு இழுத்துட்டு சட்டி உடம்பு போது போட தேவையில்லை. மோல்டு போடுறதுக்கு முதல் நாளை விதைச்சிட்டு மோல்ட போட்டோம்னா அடுத்து நம்ம விதை உண்டாரும். இது அடி உரம் மக்காச்சோளம் உண்றதுக்கான முறை. ரெண்டுக்கு ரெண்டு தான் போடணும், ரெண்டு அடி நீளம் ரெண்டு அடைகளும் அந்த மாதிரி இருக்க நம்ம பயிர் செய்யணும். அப்படி நம்ம பயிர் செய்யும் போது அந்த செடிகளுக்கான சத்துக்கள் வந்து கரெக்டாக இருக்கும். நெருக்க பயிர் அப்படின்ட்டு செஞ்சிட்டோம்னா ஒரு செடி கிடைக்கிற சத்து வந்து நாலு செடிக்கு போகும்போது தேவையான சத்துக்கள் கிடைக்காம ஈல்டுக்கு வரும் வந்து கம்மியான வருமானம் கொடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: இதுக்கு வந்து நடவு பண்ணுறதுக்கு வந்து இந்த விதைகள் வந்து நம்ம எப்படி தேர்வு செய்யலாம்?
0: பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு வந்து நிறைய ஒற்ற விதைகளை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாக தயார் பண்ணி விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து ஈல்டுக்கு வரும்போது நிறைய மகசூல் கிடைக்குது, நல்லா வந்து ஒரு வருமானம் கிடைக்குது, மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம நல்லா ரகங்க விதைகளை வந்து நம்ம தேர்வு செய்யணும். மக்காச்சோள பொறுத்தளவில் வந்து நான் வந்து காவிரின்ற ஒரு விதை வந்து தேர்வு செய்கிறேன். நான் 2014 இருந்துட்டுவே நான் அந்த விதைகள் வந்ததே நான் பயன்படுத்திட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு காவிரி அப்படின்னு வந்துச்சு, அந்த ரக விதைகளை வந்து நான் பயன்படுத்தினேன். ரெண்டாவது வந்து காவிரி கோல்டுன்னு வந்துச்சு, அந்த ரக விதைகளை பயன்படுத்தினேன். அதே கம்பெனியில் வந்து கொஞ்சம் பேர் மாற்றங்கள் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒட்டு ரகங்கள் மாறும்போது உற்பத்தி வந்து அதிகமாயிட்டு வரும்போது பேர்கள் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ வந்து துரோணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரக விதைகள் வந்து காவிரி நிறுவனத்திலிருந்து கொடுத்தாங்க, அதை வந்து நாம் பயிர் செஞ்சுட்டு இருந்தேன். அது போக இப்போ வந்து 83, 33 ஒரு விதையை வந்து கொடுத்தாங்க. அப்புறம் 23, 33 அன்று மாதிரி ஒவ்வொரு ரகங்களை பற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் பயிர் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 38-40 முடி கிட்ட கூட வருது எனக்கு வந்து ஈல்டுக்கு வர்றப்போ நல்ல மகசூல். இந்த காலகட்டங்களில் நம்ம பயிர் செஞ்சிட்ருக்கிற நிலையில் வந்து 2018-19 வந்து படைப்புழுன்னு ஒன்று வந்துச்சு. அந்த படைப்புழு தாக்குதலில் வந்து விவசாயிகள் டோட்டலாக எல்லாருமே பாதிக்கப்பட்டோம்.
2: இதுவரை மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
4: இன்னும் சில நொடிகளில் 6:30 மணிக்கான மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக

மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் தின விழாவையொட்டி தனியார் ஊடக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், குறைந்த செலவில் அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் உலக அளவில் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமாக உள்ளது என்றும், இத்திட்டத்தின் மூலம் 62 கோடி மக்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 184,000 ஆயுஷ்மான் சுகாதார மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற தொற்று அல்லாத நோய்களின் பாதிப்புகளை உரிய நேரத்தில் உடல் பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் என்று திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெற்ற வர்த்தக மாநாட்டின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளின் வர்த்தக மற்றும் முதலீடுகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இந்த ஒப்பந்தம் அமையும் என்று கூறினார். நீண்டகால முதலீடு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கும். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 5 வயதிற்குட்பட்ட 52,90,000 குழந்தைகளுக்கு 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் நடைபெறுகிறது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னையின் பசுமை பரப்பளவை அதிகரிக்கும் வகையில் சாலையின் மைய தடுப்புகள், பாலத்தின் அடிப்பகுதிகள், நீர்நிலைப் பகுதிகள், பூங்காக்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் அதிக எண்ணிக்கையிலான மரக்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டு வருவதாக மாநகராட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெறுகிறது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 1:30 பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் அன்னாரது உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆனி மாத திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேரோட்டத்தை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நெல்லையப்பர் கோவிலுக்கு புதிய யானை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னையிலிருந்து ராமநாதபுரத்திற்கு சென்று கொண்டிருந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள விளம்பர கம்பத்தில் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி GST சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது.

0: தாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் உள்ள கிரிமியா பகுதிகளில் யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். பஹ்ரைன் நாட்டை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அம்மாநில காவல்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து ஓய்வு பெற்ற துணைநிலை ஆளுநர் திரு பட்நாயக் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஹரியானா மாநிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிப்பதற்காக குப்பைகளை சேகரிக்கும் அனைத்து வாகனங்களிலும் GPS கருவி பொருத்தப்பட வேண்டும் என்று அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உலக நாட்டிய தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா முளைப்பாரி ஊர்வலம் மற்றும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுடன் நேற்று தொடங்கியது. தேனி மாவட்டத்தில் உள்ள சிப்காட் உணவு பூங்காவை நேற்று ஆய்வு செய்த ஆட்சியர் திரு வைத்தியநாதன் முதலீட்டாளர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சென்னை விமான நிலைய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சீனாவில் இருந்து பட்டாசுகளை கடத்தும் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். ரொமானியாவில் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஃபெலிக்ஸ் பல்சாவை வென்றார். உலகக்கோப்பை படகு போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் உஜ்வால் குமார் சிங் இணை தங்கப்பதக்கம் வென்றது. சுவிட்சர்லாந்தின் லூசன் நகரில் நடைபெற்ற உலக ரோயிங் கோப்பை படகு போட்டியின் ஆடவர் லைட் வெயிட் டபுள் ஸ்கல்ஸ் பிரிவில் முதல் முறையாக இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 ஒளிபரப்பாகிறது. நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரமாறு 6:55.
4: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
4: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை வேளாங்கண்ணி சர்ச் அருகில் அண்ணா நகர் மதுரை.
6: மீனாட்சி பிரமாதம்.
7: என்ன சொல்றேன்,
6: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
7: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
6: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
8: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இளம் தளிர்களின் செல்ல குரலை கேட்டு மகிழலாம் பூந்தளிரில். இன்னைக்கு நாம யார சந்திக்க போறோம் தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
9: வணக்கம், என் பெயர் சர்வித்ரா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அருப்புக்கோட்டை புளியம்பட்டியிலிருந்து வந்திருக்கேன். நான் இப்போது நிலா பார்த்து பாட போறேன். நிலா நிலா ஓடிவா நில்.

0: வட்டம் போல பறந்து வா, பம்பரமாய் சுத்தி வா. ஜானி ஜானி நான் அடுத்த நாள் பாட போறேன். ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஜானி ஜானி எஸ் பாப்பா. மீட்டிங் ஸ்டூகர் நோ பாப்பா, ஹெல்திங் நைஸ் நோ பாப்பா. ஓப்பனிங் நிறைவா. உங்களுக்கு நான் ஒரு திருக்குறள் சொல்ல போறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபாவகன் முதத்தே உலகு. நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் நேயர்கள் இதுவரை கேட்டது மூந்தளிர்.

புதிய கலை நிகழ்ச்சியில் இதுவரை சேவை செய்திகள் இணைத்தானும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி பூந்தளிர் மாநில செய்திகளாகின இடம்பெற கேட்டீர்கள். இனிதே நிறைவு பெறுகிறது புதிய கலை நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வரவிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல திரை இசை ஸ்ரீ பாலகோபாலன் ஜூலர் மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள், சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர் சர்மா அவர்கள் தரும் சிறப்பு தகவல்கள், உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள் ஆகியன இடம்பெற கேட்கலாம். முதலாவதாக நாம் கேட்க விருப்பது திரை இசை. 1985 பாண்டியராஜன் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஆண் பாவம். வாலியின் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார் மலேசியா.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 7:06:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1

என்பதில் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. இந்தியாவில் மதுரை உட்பட 28 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னிக்கல் ஆபீசர் பதவிக்கு 253 இடங்களும், மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் பதவிக்கு 137 இடங்களும், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் 68 இடங்களும், அசிஸ்டன்ட் 36 இடங்களும், நூலக உதவியாளர் 12 உட்பட 57 பதவிகளில் மொத்தம் 1484 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிளஸ் டூ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு, எம்எஸ்சி, வயது வரம்பு 30/6/2026 படி 18 முதல் 30 வயதுக்குள் இருத்தல் வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன், சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹3000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹2400. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி, 30/6/2026. மேலும் விவரங்களுக்கு AIIMS எக்ஸாம்ஸ் exams.ac.in aims.exams.ac.in என்ற இணையதளத்தை பார்வையிட்டு விண்ணப்பித்து வெற்றி பெற ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வாழ்த்துகிறது. இனி பாடல் ஒலிக்கிறது. 1991 கஸ்தூரிராஜா இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் என் ராசாவின் மனசிலே. இதோ கவிஞர் பொன்னடியான் பாடல் வரிகளுக்கு பாடுகிறார் ஸ்வர்ணலதா.

0: நேரம் 7:13.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சனா.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகள் பயனடையும் வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சம அளவில் இருக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற நாடாப்பிரபு கெம்பேகவுடாவின் 517th பிறந்த தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், கர்நாடகா தமிழ்நாடு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார். கெம்பேகவுடாவின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அளப்பரிய சேவைகள் காரணமாக 500 பிறகும் மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் கூறினார். கெம்பேகவுடா கட்டமைத்த ஏரி அப்பகுதி மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது என்றும், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு,

0: கலாச்சார பாதுகாப்பு போன்ற அவரது செயல்பாடுகள் என்றென்றும் நினைவுகூரத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இதையடுத்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுகிறார். பின்னர் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். ரோஜி கைமன் நகரில் நடைபெறவுள்ள அந்நாட்டு தேசிய தின பொன்விழா கொண்டாட்டத்திலும் பிரதமர் பங்கேற்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்திய பாதுகாப்பு படையுடன் இரண்டு இந்திய கடற்படை கப்பல்களும் பங்கேற்க உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் தனக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பில் இரு நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய நட்புறவு உள்ளதாகவும் இது மேலும் வலுவடையும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மின்னணு சாதனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜேவரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6,750 கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு முக்கிய மின்னணு சாதன உற்பத்தி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பேசினார். மின்னணு சாதனங்களை இறக்குமதி செய்து வந்த நிலையில் தற்போது அவை உள்நாட்டிலேயே உற்பத்தி மதிப்பு 40,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். தில்லி, லக்னோ, வாரணாசி, பட்னா, சிலிகுரி இடையே புல்லட் ரயில் போக்குவரத்திற்கான வழித்தடம் அமைப்பதன் மூலம் தொழில் வளர்ச்சி மேம்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காரணமாக நாட்டின் சுகாதார சேவைகள் மேம்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருத்துவர் தினத்தையொட்டி நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், மரபணு இந்தியா இயக்கத்தின் கீழ் 10,000-க்கும் அதிகமான தனிநபர்களிடமிருந்து மரபணு சார்ந்த தரவுகள் சேகரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக கூறினார். நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான சிகிச்சை முறைகளுக்கு மரபணு சார்ந்த தகவல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டு அட்டைகளை வழங்குமாறு மாவட்ட நிர்வாகங்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். காந்திநகரில் திரு அமித்ஷா தலைமையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு 4 கிராமங்களிலும் புதிய பள்ளிகளை தொடங்குவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புற பகுதிகளில் முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒவ்வொரு நில உரிமையாளருக்கும் 2 கால்நடைகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் பிரதமரின் குடும்ப சுகாதார பராமரிப்பு கண்காணிப்பு திட்டத்தை திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லியில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற தவறிய தனியார் பயிற்சி மையங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காணொலி மூலம் அவர் விடுத்துள்ள செய்தியில், மாணவர்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையிலும் பயிற்சி நிறுவனங்களின் பொறுப்புணர்வை அதிகரிக்கும் வகையிலும் தேவையான ஒழுங்குமுறை விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். தில்லியில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து ஒழுங்குமுறை விதிகளையும் 1 மாத காலத்திற்குள் முறையாக

0: பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு அம்சங்களை செயல்படுத்த தவறிய பயிற்சி மையங்கள் மீது மாணவர்கள் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாவட்டத்தில் அஹிரௌலி பஜார் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவ சிகிச்சைக்காக கோரக்பூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே மூன்று பேரும் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் கார் ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1430 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த துயரமான சம்பவம் காரணமாக 68,900 பேர் மாயமாகி உள்ளதாகவும் கட்டிட இடிபாடுகளில் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகிறது. அந்நாட்டு ராணுவம், தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போதிய தயார் நிலையில் இல்லாத காரணத்தால் மீட்பு நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் 3 முன்பு 7.2 மற்றும் 7.5 என்ற ரிக்டர் அளவில் 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அசாம், மேகாலயா, சிக்கிம் மற்றும் இமயமலையை ஒட்டிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா, கொங்கன், கோவா, ஒடிசா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, விதர்பா, லட்சத்தீவுகள் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா, சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் கேயி பன்னியார் மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த 2 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பெல்ஃபஸ்டில் இப்போட்டி இந்திய நேரப்படி மாலை 6 தொடங்குகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. லார்ட்ஸில் இப்போட்டி இந்திய நேரப்படி 7 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வாக நதிகள் இணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2 மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபஸ்டில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று பெருமாள் கோவில்களிலே ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுகிற நாள். அதனாலே மேல வீரராகவபுரம் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து 1.5 தொலைவில் பெருமாள் மேலரத வீதியில் இந்த கோவில் உள்ளது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் கிருஷ்ணவர்மா என்னும் மன்னன் இந்த பகுதியை ஆண்டு வந்தான். கோவில் திருப்பணிகள் வழிபாடுகளில் ஆர்வம் உள்ளவன். மக்கள் அமைதியாக வாழ்ந்தனர். அண்டை நாட்டு மன்னன் பொறாமை கொண்டு போர் தொடுத்தான். போருக்கு தயாராக இல்லாத கிருஷ்ணவர்மா பெருமாளிடம் சரண் புகுந்து தன் நாட்டை காப்பாற்றியவருள வேண்டினார். மன்னனின் துன்பத்தை நீக்க மனம் கொண்ட பெருமாள் தன்னை கிருஷ்ணவர்மாவாக மாறினான். இளைய பெருமாளாகிய லக்ஷ்மணனை தளபதியாகவும் சுக்ரீவன் மற்றும்

0: வானரங்களும் படை வீரர்களாகவும் மாறினர். எதிரி நாட்டு மன்னனுடன் போரிட்டு விரட்டினர். எதிரியுடன் போரிட்டவர் யார் என யோசித்தார் கிருஷ்ணவர்மா. பெருமாளே வந்து போரிட்டுள்ளார் என்பதை அறிந்து சிலிர்த்து போன மன்னன் நன்றிக்கடனாக தனக்கு வரமளித்த பெருமாளுக்கு வரதராஜ பெருமாள் என்னும் திருநாமத்தோடு எழுந்தருளி எல்லோருக்கும் நல்லருள் செய்துமாறு வேண்டினார். பெருமாளும் வரம் தரும் பெருமாளாக இங்கு காட்சி தந்தார். தாமிரபரணி ஆற்றில் மன்னன் வடிவில் வந்த பெருமாள் நீராடிய இடம் வீரராகவ தீர்த்த கட்டம் எனப்படுகிறது. ஊருக்கு வீரராகவபுரம் என பெயர் ஏற்பட்டது. கருவறையில் உள்ள மூலவர் வீரராகவ பெருமாள் என்றும் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் என்றும் போற்றப்படுகிறார்கள். வீரராகவபுரம் என்பதை மக்கள் வீராபுரம் என்கின்றனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் இக்கோவில் கிழக்கு நோக்கி உள்ளது. உள்ளே நுழைந்ததும் பந்தல் மண்டபத்தில் பலிபீடமும் கொடிமரமும் உள்ளன. அடுத்து கருடாழ்வார் கருவறை நோக்கி உள்ளார். தெற்கு பிரகாரத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது. முன்புறம் சக்கரத்தாழ்வாரும் பின்புறம் யோக நரசிம்மரும் உள்ளனர். அடுத்து பெருந்தேவி தாயார் சன்னதியும் வேதவல்லி தாயார் சன்னதியும் உள்ளன. வடக்கு பிரகாரத்தில் பரமவத வாயிலும் ஆழ்வார்கள் சன்னதியும் ராமானுஜர் மணவாள மாமனிகள் சன்னதிகளும் உள்ளன. நவநீத கிருஷ்ணருக்கும் சன்னதி உள்ளது. அடுத்து ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. சோபன மண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபம். இங்கு உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வேதவல்லித்தாயார் ஆண்டாள் நாச்சியரோடு சேவை சாதிக்கிறார். கருவறையில் வீரராகவ பெருமாள் மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரமும் கீழ் இரு கரங்களில் அபய கடிகஸ்தமாகவும் கொண்டு நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அருகே ஸ்ரீதேவி பூதேவியர் உள்ளனர். கருவறை விமானம் சதுஷ்டகூடமாக உள்ளது. அரசமரமே தலவிருட்சம். வைகானச ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. சித்திரை பெருவிழாவில் இங்கு ஐந்து கருட சேவை நடைபெறும். இதுவும் ஐந்தாம் நாள் நடைபெறும். தமிழ் புத்தாண்டு, ஆணி ஜேஷ்டாபிஷேகம், சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, நவராத்திரி, கிருஷ்ண ஜெயந்தி, கார்த்திகை தீபம், மார்கழி வைகுண்ட ஏகாதசி, அனுவ ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள். வேண்டியவை அருளும் நெல்லை மேல வீரராகவபுரம் ஸ்ரீ வீரராகவ பெருமாளை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். ஆகாஷ்வாணி இசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சர்வதேச யோகா தினத்திற்கான சமூகத்திற்கான யோகாவின் நன்மைகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
2: சமூக யோக பயிற்சியின் நன்மைகள் தனிப்பட்ட முறையில பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், அவங்க அவங்க வீட்டுல செய்வாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இல்ல தெரிஞ்ச குருமார்கள் அவங்கள்ட்ட சேர்ற சிஷ்ய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அப்படி நடக்கும். அதெல்லாம் தாண்டி இப்போ இது என்ன ஆச்சு, யோகத்துல கல்வி தகுதிகள்லாம் தீர்மானம் வந்து யோக பயிற்சி மையங்கள் எப்படி ஜிம் சென்டர்ல சொல்றோம் அது போல யோக பயிற்சி மையங்கள் அதுவும் நிறைய இருக்கு. இதுல எல்லாரும் ஆண் பெண் இருப்பாளர் வயசானவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்றாங்க. மதத்தை கடந்த ஒரு வாழ்க்கை முறை, ஒரு பாடம், ஒரு பயிற்சியா இருக்கு யோகம். இதுல ரொம்ப ஆழமா பார்க்க போனா இதற்கான நூல்கள் எழுதினவங்க பூரா இந்து மதத்தை சார்ந்த ரிஷி முனி பெரியவர்கள் தபஸ்விகள். ஆனா அப்படி எழுதி வச்ச யாருமே நீங்க இந்த மதத்தினுடைய அடையாளத்தோட இந்த பயிற்சியை பண்ணணும், இந்த உடையில இந்த சின்னத்தோட இப்படி இந்த பயிற்சி பண்ணணும்லாம் இல்லை. பயிற்சிக்கு உங்களுடைய உடை எளிமையான உடையா இருக்கணும், உடலை உறுத்தாத நூலாடைகள் காட்டன் பருத்தி ஆடைகள், அந்தந்த கால சூழ்நிலை தட்பவெப்பத்துக்கு ஏற்றபடி

0: தீர்மானம் பண்ணிக்கோங்க. திறந்த வெளியோ அல்லது ஒரு ஷெட், ஏதாவது ஒரு தடுப்புக்குள்ளியோ அல்லது அறைக்குள்ளியோ, அப்படியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்களே தவிர, பயிற்சியை பண்றதுனால நீ இந்து மதத்தை சார்ந்தவன் ஆகிற மாதிரியான எந்த ஒரு குறிப்பும் இதுல இல்லை. ஆகையினால யோக கல்வியானது அனைவருக்கும் பொதுவானது, அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. ஒருத்தர் செய்யறத பார்த்து இன்னொருத்தரும் முயற்சி பண்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு இதுல நிறைய கிடைக்குது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சரியான குருவினுடைய வழிகாட்டுதல்ல இது இல்லைன்னால், நம்மளே ஏதாவது கூடுதலா முயற்சி பண்ணி ஏதாவது புதுசா ஒரு சிக்கலை உண்டாக்கிக்குவோம். அதனால அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம உடம்பினுடைய சக்திக்கு உட்பட்டு இதுக்குன்னு ஒரு எல்லை உண்டு, என் உடம்புக்குன்னு ஒரு எல்லை. கூட பயிற்சி பண்றவர் உபவிஷ்ட கோணாசனம், ரெண்டு காலையும் விரித்து நல்லா கட்டி முன்னாடி குனிஞ்சு மார்பு கொண்டு போய் தரையில பதிய வைப்பார். என்னால கையால கால் முட்டியை தாண்டி தொட முடியல, பரவாயில்ல நான் அங்க நிறுத்திக்கணும். யாராவது ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டுதல நாம் பண்ணும் போது தான் இப்படிப்பட்ட ஒருவர் செய்யக்கூடியதை உதாரணமா மட்டும் எடுத்துக்கொண்டு என்னால செய்ய முடியும். அது யோக ஆசிரியர் கையில இருக்கு, அவர் பார்த்துக்குவார். அதற்கு பெருசா நாம கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எந்தெந்த நாட்டிலேயோ உலகத்தினுடைய அத்தனை பகுதிகளில் அந்த நாடு இந்து நாடு, கிறிஸ்தவ நாடு, முஸ்லிம் நாடு, எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஆரோக்கியம் யோக பயிற்சி ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரம். பாக்கி எல்லாமே மருந்து மாத்திரை சார்ந்தது. ஒரு முதுகு வலி அப்படின்னா இந்த மாத்திரை போட்டுக்கணும். ஆனா யோக பயிற்சின்னு சொல்லுது ரொம்ப சுலபமா இருக்கிறதாசனத்தை முயற்சி பண்ணி, ஒரு சலபாசனத்தை முயற்சி பண்ணி, இது என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு இந்த வலி நிவாரணத்தை கொடுக்கும். நாலு பேர் நாம செய்யறத பார்த்துட்டு இன்னும் அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய குடியிருப்பு வளாகத்துல அவங்க ஒண்ணு சேர்ந்து வாங்க நம்மளுக்கு செய்யும். இப்ப இதன் காரணமா ஒரு கூட்டு ஒண்ணு சேர்றது அவ்வளவு அவசியமான விஷயம். ஆனா அதுதான் கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த ஒன்று சேர்வது அப்படிங்கிறது எதன் மூலம்தான் நடக்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் ரொம்ப உதவியா இருந்து நம்முடைய மனக்கலப்பு அவசியம். உடல் சர்வசாதாரணமா ஒரு இடத்துல ஒண்ணு கூடி, ஆனால் மனக்கலப்பு இருக்கு பாருங்க, அது எந்த ஒரு கசகசப்பும் இல்லாம ஆரோக்கியமா ஒண்ணு கூடணும். அதுக்கு யோகம் ரொம்ப உதவியா இருக்கு. உனக்குன்னு ஒரு எல்லையில் இருக்கிறேன், சிந்தனை எல்லை, பயிற்சி எல்லை, வார்த்தை எல்லை, இப்படி எல்லா எல்லைகளையும் வரையறுத்து கொடுக்கக்கூடிய யோக பயிற்சியை வாழ்நாளில் தொடர்ந்து செய்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்திற்கான சமூகத்திற்கான யோகாவின் நன்மைகள் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். சர்வதேச யோகா தினத்திற்கான இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கடந்த பல தினங்களாக யோகாவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்திய யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 2000 ஆண்டு கே செல்லோ பாரதி இயக்கத்திலும் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் பிரியமானவளே. வாலியின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடுகிறார்கள்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: ஏழு மணி 41 நிமிடத்தில் பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 2003 ஆண்டு தரணியின் இயக்கத்தில் வெளிவந்த படம் தூள். சங்கர் மகாதேவன் சுஜாதாவின் குரலில் பாடல்.

நேரம் 7:47. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிமேல காலை பொழுது நாம் இணைந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி இன்றைய செய்தித்தாளில் வந்துள்ள உள்ளூர் செய்திகளை தெரிந்து கொள்வோம். மதுரை மேலூர் அருகே முளைப்பாறை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோட்டநத்தம்பட்டி சிவகங்கை சாலையில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மதுரை வாடிப்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 5.5 லட்சம் ரூபாய்க்கு தேங்காய் ஏலம் நடைபெற்றது. சதுரகிரியில் நடைபெற்ற சனி பிரதோஷ வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இன்றைய செய்தித்தாளில் வந்த உள்ளூர் செய்திகள் கேட்டீர்கள். இனி பாடல் ஒலிக்கிறது. 2008 சசிகுமார் இயக்கத்திலும் ஜேம்ஸ் வசந்தன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சுப்பிரமணியபுரம். இதோ தாமரையின் பாடல்களுக்கு பெல்லிராஜ், தீபா, மரியம் பாடுகிறார்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 7:54 45 நொடிகள். கிட்டத்தட்ட பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை புகழ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான ஒரு பாடல் இந்த நிகழ்ச்சியில், நிறைவான ஒரு பாடல். 2014 என் ராகவன் இயக்கத்திலும் என் ஆர் ரகுநாதன் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் மஞ்சப்பை. யுகபாரதியின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரசுதன், வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடுகிறார்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இதுவரை உள்ளூர் செய்திகள், வேலைவாய்ப்பு செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவலர் வழங்கிய ஆலய அற்புதங்கள், சர்வதேச யோகா தினத்திற்கான தகவல்கள், ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள் வழங்கிய இதை கேட்டீர்கள். தொடர்ந்து செய்திகள், திரையிசை ஆகியன இடம்பெற நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது 8:02 பாட்டு வேணுமா. மதுரை மாவட்ட நேரலின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் கேட்கவிருப்பது 8:00 செய்தி சுருக்கம் சென்னை எஞ்சன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று

ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணுமா? இடத்துல மதுரை மாவட்ட நேர்கள் விருப்ப பாடல தொலைபேசிகளின் நேரலையாக இடம்பெறுது. மதுரை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனசு பிடித்த புத்தம் புதிய பாடலை 25:30, 170 மற்றும் 25:30, 171 எண்களில் வரலாம். செல்போன்லேருந்து பேசுனீங்கன்னா 0452 என்கிற எண்ணை முன்னிணைப்பாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வரும் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யாருன்னு சந்திச்சிருவோம். வருக, வணக்கம்.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இணைப்புக்கு நன்றிகள் கூறி உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையில் இருந்த தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு பாட்டு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் கத்தி, பாடலின் வரி செல்ஃபி புள்ள.
0: செல்ஃபி புள்ள நீங்க கேட்ட பாடல் நினைக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி.

0: நேரம் 8:09 நோட ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு ஒன்று மணி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இன்னைக்கு மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. இப்ப என்ன பிள்ளை அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
0: வணக்கம் ராஜேஷ் சார், அப்படியே ஒரு விசில் சவுண்டோட வருது, ரேடியோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே,
1: சரிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: படம் பெருமாள், பாடல் காதல் வைபோகமே. நன்றி சார்.
0: நன்றி. இதை பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
2: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah, yeah. Do you smell what the rock is cooking?

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள். நேரம் 8:14.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: சந்தோஷமான இனிமையான காலை பொழுதில் பாட்டு வேணும் நிகழ்ச்சி நினைந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட நிலையில் விருப்ப பாடல் தான் இடம்பெற்றிருக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் யாருன்னு செஞ்சிடும். வருக, வணக்கம்.
4: தென் தமிழகத்தின் தலைநகரமாம், தமிழர்களின் தலைநகரம் கூடல் மாநகர் ஆலவாய நகரின் அரசி, எங்கள் அம்மா மீனாட்சி சுந்தரேசன் நல்லாசியோடு சித்திரபதியும் சித்திரபதியும் எங்கள் அகில இந்திய வானொலியின் மாணவர் பண்பலை 103.3 மற்றும் எங்கள் தமிழர்களின் அடையாளம் தேடுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எங்களுக்காக பாடல்கள் தர காத்துக்கொண்டிருக்கும் பண்பலையின் பாச சொந்த மன்னன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிய நிகழ்ச்சியில் என்னை வந்து மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் சாமிநாதன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
4: பாட்டுக்கு முன்னாடி நல்ல நிகழ்ச்சியில இப்ப நல்லா அருமையா போயிட்டு இருக்கு. ஆட்டக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களோட அந்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லாம் வந்து எதுவா இருந்தாலும் சரி, ஆக்கப்பூர்வமான இருக்கட்டும், எது நிறை குறை எதுவா இருந்தாலும் நீங்க காற்றில் வீரம் கடித மலர் பகுதிக்கு எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர், காற்றில் வீரம் கடித மலர் பகுதி, ஆகாஷ்வாணி, மதுரை பண்பலை 103.3, சின்ன செக்கிக்குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. சரிங்களா?
4: ஓகே.
2: என்ன படத்துல பாட்டு கேட்கலாம் சாமிநாதன்?
4: ஜெயன் நடந்து வாழ்த்துக்கள் சொல்லி இப்ப எங்கள் அஜித் குமார் நடிக்க வீரம் படத்துல இருந்து அவள் வருவாளா அப்படின்னு அந்த பாட்டு.
2: இல்ல, அவள் வரலை, இவள் தானா அப்படின்ற பாட்டு. சரி, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க, அதனாலதான் அப்படி ஓடிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஓகே, பாடல் ஓடிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:20.
1: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
2: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
2: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
0: மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
0: சொல்பவர் யாருன்னு சொல்லிருங்களே.
3: நான் மதுரை மாவட்டம் மணிநாரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: வணக்கம் சண்முக சுந்தரம், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
3: ஊட்டு படத்துல இருந்து மட்ட சாங்
0: பாடலை கேட்போமா?
3: கேட்போம்.
0: ஒழிக்கிறது

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள். நேரம் 8:25. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம். இது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மதுரை முனிசாலை கமலாட்சிதன் சார்.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
1: அண்ணாச்சே படத்துல அண்ணாச்சே அந்த பாட்டு போட்டு
0: சூப்பர் பாட்டு கேப்போமா? இதை ஒழிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

நட்டையில் புட்டையில் கொல்ல கொல்ல மாச

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:30.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு உணவு நிகழ்ச்சி நடந்திருக்கும். நீங்கள் பாட்டு உணவு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இருக்குது. மதுரை மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 மற்றொரு 25 30 171 எண்களில் வரலாம். செல்பேசிலிருந்து பேசினீங்கன்னா 0452 என்கிற எண்ணை முன்னிணைப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும். பட்டிச்சிறகு நாயகன் முத்துகிருஷ்ணன் சாருக்கு இனிய கால வணக்கம்.
0: வணக்கம். கூறுபோர் யாருன்னு சொல்லிருக்கீங்க?
3: மதுரை மாவட்டம் கப்பலூர்ல இருந்து ஹரிஷ் பாஸ்கர்.
0: சொல்லுங்க ஹரிஷ் பாஸ்கர், காலை வந்துட்டீங்க நிகழ்ச்சியில, என்ன பாட்டு கேட்கலாம்? பாட்டு வேணுமா?
3: ரெட்ரோல வந்து கன்னிமாங்கிற பாட்டு
0: கொடுங்க. ஓகே, பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம். கனகமல்லி.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 8:36. பாட்டு வணக்கம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம்.
2: மதுரை வில்லாபுரம் நகர் பன்னீர்செல்வம்.
1: வணக்கம் பன்னீர்செல்வம் ஐயா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கல?
2: விடுதலை படத்துல காட்டுமல்லி.
1: சரி, பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
2: சரி சார்.

0: நேரம் 8:41.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: காலை வணக்கம் சார்.
0: காலை வணக்கம் கூறுபவர் யாரு?
2: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: சொல்லுங்க பாலமுருகன், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
2: ஜெயிலர்ல இருந்து ஒரு பாட்டு பிளே பண்ணுங்க.
0: ஏதோ பாடல் கேட்க முடியும்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள். நேரம் 8:45.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமிழ் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% + 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமிழ் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தி சரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை மணிமாறன், கடைசி முதல் யானமலை திருப்பட்டியில்.
0: வணக்கம் மணிமாறன் ஐயா, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
3: இந்திரலோகத்தில் ஒரு அழகப்பன்ல இருந்து பொய்க்கால் குதிரை.
0: ஓகே, பாடல் ஒலிக்கிறது, கேட்டு போய்

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போய்கிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கல. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுவிட்டீங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலாக இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான்னு தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்.

0: இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை, இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம், இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்காரு, போயிட்டுதுங்களான்னு இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்காரு. தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: இன்று ஒரு தகவல், 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55:30. மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக இன்றைக்கி பாட்டு வன்ம நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. நிறைவான அழைப்பாளர் இப்பொழுது தொலைபேசி இணைப்பில் சந்திப்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
6: சாலை வண்டியூர் சக்தி ஜனார்த்தன்.
5: வணக்கங்க, சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
6: தூங்கா நகரம் படத்தில் இருந்து சார், வைகை திருச்சா தூங்கா நகரம்.
5: நீங்க விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்தது பாட்டு வேணும். இன்னைக்கு பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் கனலட்சுமி சந்திரசேகர், ராஜேஷ், சாமிநாதன், சண்முக சுந்தரம், கமலா கிருஷ்ணன், ஹரிஷ் பாஸ்கர், பாலமுருகன், மணிமாறன், சக்தி ஜனார்த்தன் ஆகியோர் விருப்ப பாடல் ஒலித்தது. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கவிருப்பது 9 மணிக்கான செய்தி சுருக்கம், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெற உள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டார்குமோஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் பட்டம் வென்றார். மாநிலங்களுக்கு இடையேயான தேசிய சீனியர் தடகள சாம்பியன் போட்டியில் கேரளாவின் ஆன்சி சோஜன் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 9:04. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. மத்திய அரசின் நலத்திட்டங்கள், அண்மை நிகழ்வுகள்ல சில தகவல்கள், திரை இசை பாடல்களோடு கேட்டு ரசிக்கலாம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

நேரம் காலை 9:08. ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பற்றி தான் கேட்க போறோம். நகர்ப்புற வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நகரங்களை பொருளாதார ரீதியா வலுவானதாக மாற்றவும் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். June 25, 2015 தான் இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டுச்சு. 2 முறைகளை பயன்படுத்தி அடிப்படையாக கொண்டு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்படுது. 1. பகுதி சார்ந்த மேம்பாடு, இன்னொன்று நகரம் முழுமைக்குமான தீர்வுகள். இந்த பகுதி சார்ந்த மேம்பாடு, ஏரியா பேஸ்டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது, ஒவ்வொரு நகரத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கு மறுசீரமைப்பு, மறு மேம்பாடு இல்லை புதிய விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த நகரம் முழுமைக்குமான தீர்வுகள் பான் சிட்டி சொல்யூஷன் அப்படிங்கிறது நகரம் முழுவதும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்ச்சியடைய செய்கிறது. இதன் மூலமாக சிசிடிவி கேமராக்கள், சென்சார்கள், தரவு பகுப்பாய்வு மூலம் பொது பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்திறன் அதிகரிக்கப்படுது.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

நேரம் காலை 9:13. ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மத்திய

நேரம் காலை 9:13. ட்ரைட் டைம் வித்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமா நாட்டின் பல நகரத்தின் முக்கியமான பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள், நெடுஞ்சாலைகளில் அவசர அலைபேசிகள், தானியங்கி போக்குவரத்து அமைப்புகள், ஸ்மார்ட் சாலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மருத்துவம், கல்வி நிலையங்கள், ஸ்மார்ட் வகுப்பறை, டிஜிட்டல் நூலகங்கள் மக்களை சென்றடைய இந்த திட்டத்தின் மூலமா வழிவகை செய்யப்பட்டிருக்கு. குடிநீர் மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை, அனைவருக்கும் கட்டுப்படியாக கூடிய விலையில தரமான வீடுகள் மற்றும் பொது வசதிகள், தரவு சார்ந்த நிர்வாகம் மூலம் குறைகளை விரைவாக களைதல், இதெல்லாம் இந்த திட்டத்தோட முக்கிய இலக்குகளா பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள இந்திய நகரங்களை தயார்படுத்தி உள்ளதோட நகர வாழ்வின் தரத்தை உயர்த்துவதற்கான அடித்தளத்தையும் வலுப்படுத்தியிருக்கு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
5: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 10:02 விருப்ப கானங்கள் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் ராமநாதபுரத்தை சேர்ந்த நேயர் வேலு நாச்சியார் அவர்கள். உடன் உரையாடுகிறார் செண்பகவல்லி. அதை தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில சிலம்பாட்டம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து 10:53 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரலாக சென்னை அஞ்சலாக கேட்கலாம். அதைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் ஒலிபரப்பாகும். நண்பகல் 12 ஸ்நேகிதியே தொடர்ந்து நம்முடைய நிலையம் வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நேயர்களே.
7: ஏண்டா அழுகிற?
8: அவளை காணுமேடா.
7: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
8: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லடா.

0: விழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. அரிச்சந்திரம் போல இவ போய் பேச மாட்டா. கண்ணகிய போல இவ கோவப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு.
1: என்ன என்ன என்ன

0: காதல வைக்க பூவு, கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மரம் பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: ஆசை வச்ச ராசா நாம சபச்ச ரோசா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நேரம் காலை 9:27. ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். இன்னைக்கு என்ன சிறப்பு? June 28, இன்று இந்தியாவின் 9வது பிரதம மந்திரி பி.வி. நரசிம்மராவ் அவர்களுடைய பிறந்த தினம். என்று 1991 1996 வரை பிரதமராக பதவி வகித்தார். இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் தந்தை என அறியப்பட்டவர் பி.வி. நரசிம்மராவ் அவர்கள். தன்னுடைய பதவி காலத்தில் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்காரு.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தன்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தன்மலர் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தி சரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயே.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்க உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் காலை 9:40. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில அடுத்ததாக கேட்கக்கூடிய தகவல், உலகத்திலேயே முதல் முறையாக சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிச்ச நாடு ஆஸ்திரேலியா. குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் மனநலன கருத்தில் கொண்டு 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடக தளங்களை பயன்படுத்துவதற்கு ஆஸ்திரேலிய அரசு சட்டப்பூர்வமாக தடை விதிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் ஒலிக்கிறது மலைக்கோட்டை திரைப்படத்திற்காக.

தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

ராட்சச ரேடியாவை கேளுங்க மக்கா, முடிச்சுக்கிச்சா முடித்தியா?

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரைட் டைம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்திய உச்ச நீதிமன்றத்துல மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை பத்தி கேட்டலாம். இந்த ஆண்டு 2026 மே மாதம் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி இந்திய உச்சநீதிமன்றத்தில் மொத்தம் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை 38 உயர்த்தப்பட்டிருக்கு. இப்பொழுது ஒரு தலைமை நீதிபதியும் துணையாக செயல்படக்கூடிய 37 நீதிபதிகள் என மொத்தம் 38 நீதிபதிகள் இந்திய உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க.

0: நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக இன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நிறைவடைகிறது டிரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. விடைபெறுகிறேன் சூரியகலா. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸ் அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மனியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து இன்று பேச்சு நடத்துகிறார். இந்தியா பிரிட்டன் இடையேயான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தால் ஏற்படும் வாய்ப்புகளை இந்திய நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. சென்னையில் இம்முகாமினை முதலமைச்சர் திரு விஜய் துவக்கி வைத்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். கோயில்களில் தரிசன கட்டணத்தை உயர்த்துவது உள்ளிட்ட மக்கள் விரோத செயல்களில் ஒருபோதும் தமிழக அரசு ஈடுபடாது என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். மறைந்த திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாக்யராஜின் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. பாகிஸ்தானின் கராச்சியில் அந்நாட்டு ராணுவத்திற்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் 4 ராணுவ வீரர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஃபீஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா ஜோர்டானை வென்றது. இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:03.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வேலு நாச்சியார், அவங்க கிட்ட தான் பேச போறோம். வணக்கம்மா.
3: வாழ்க வளமுடன்மா. வணக்கம்.
2: சொல்லுங்கம்மா, நிறைய நீங்க ரேடியோல பேசி நாங்க கேட்டிருக்கிறோம். ரேடியோ கேட்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு? அப்ப கேட்ட அனுபவம் இப்போ ரேடியோல பாடல் கேட்கும் போது எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: கண்டிப்பா, சின்ன பிள்ளைகள முன்னாடி அப்ப அந்த காலத்துல ரேடியோ இல்லாதப்ப அந்த நியூஸ் கேக்குறது, எலெக்ஷன் அப்பெல்லாம் கூட்டு போட்டு அப்படியே கேக்குறது. அப்புறம் கொஞ்ச நாள் பிள்ளைகளை வளர்த்து

0: இதுனால இப்ப எனக்கு அதுதான்மா காலையிலே போட்டுருவேன் 6 மணிக்கெல்லாம் போட்டு அது வாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. நம்ம சமையல் பண்ணாலும் அது வாட்டு கேட்டுட்டே இருக்கும். லைன் கிடைக்கிறப்பெல்லாம் அவங்ககிட்ட பேசி கேட்டுறணும். இதுதான்
1: ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிதான் இதுமா?
0: எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஆனா காலையில அந்த ஆன்மீகத்தை பத்தில அது பிடிக்கும். இப்ப 1-2 போடுவே பாருங்க அப்பா பழைய பாட்டு சூப்பரா இருக்கும். அதை கேட்டுட்டேதான் சாப்பிட்டுட்டு எல்லாமே கேட்பேன். அப்ப ஸ்கூலுக்கு போற மாதிரி, ஆனா அந்த கூட்டம் கூட்டமா தெருவில் உட்காந்து இந்த எலெக்ஷன் அப்ப நீட் கேட்கறதுனா உட்காந்து பாப்பா பாருங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு அப்ப ரேடியோ தானே, டிவியே கிடையாது. டிவி பாக்கணும், யார் வீட்லயே போய் ஓசில பாக்கணும். எங்க வீட்டுல டிவி எல்லாம் இருக்காது, ஒன்லி ரேடியோ
1: தான். எல்லாரும் குடும்பமா உட்காந்து சேர்ந்து கேட்டீங்க?
0: ஆமா கேட்கணும்.
2: அடுத்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: பாலும் பழமா நான் பேச நினைப்பதெல்லாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். சரிங்கம்மா, இப்போ நீங்க திருமணத்திற்கு முன்னாடி அந்த வாழ்க்கைக்கும் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அதை பத்தி உங்களோட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்கம்மா.
1: முன்னாடி ஜாலியா எங்க போனாலும் பாவாடை தாவணி போட்டுட்டு அது ஒரு அழகா போய்கிட்டு இருப்போம். இப்பயே எங்க இப்பவும் போவோமா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. எங்க வீட்டுல கோயிலுக்கு போதே, வேற எங்க போக மாட்டேன்.
0: சரி, நீங்க சின்ன வயசுல ஏதாவது சுற்றுலா தலங்கள் இல்ல குடும்பத்தோட எங்கேயாவது போன அனுபவங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா?
1: ராமேஸ்வரம் போயிருக்கோம், தனுஷ்கோடி ராமேஸ்வரம் போயிருக்கோம். வீட்டு ஊர் பக்கத்துல இருக்காங்க. மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோயில் போயிருக்கோம். இப்ப என் கல்யாணம் சென்னைக்கு போயிருக்காமா, அவ்வளவுதான். மூத்த BE 3BE முடிச்சுட்டு IT கம்பெனில வேலை ஆக்குறான். அவனுக்கு இப்ப கல்யாணம் ஆச்சு போன வருஷம். ரெண்டாவதும் IT கம்பெனில வேலை ஆக்குறான், அவனும் BE தான், சிவில் படித்தான். மூணாவது MSc மேக்ஸ் படிச்சுட்டு இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.

0: ஜூனியர் இருக்கேன், நான் தான் சொல்லி கொடுப்பேன். டியூஷன் வைக்கவே மாட்டேன். டென்த்து மட்டுக்கு அவங்க பெரிய பிள்ளை ஆகிற மட்டுக்கு டியூஷன்லாம் வைக்கவே கிடையாது, நான் தான் சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுப்பேன், காலையில ஸ்கூல்ல விட, மத்தியானம் கூட்டிட்டு வர, சாயந்தரம் கொண்டு போய் கூட்டிட்டு வர, டியூஷன் கொஞ்சம் பெரிய பிளான் அப்புறம் டியூஷன் விட்டாலும் நைட்டு 10 மணி ஆனாலும் நின்று கூட்டிட்டு வருவேன். யோகாலாம் கத்துக்கிட்டேன், அவர் புக்கும் எனக்கு வரும், அவர் புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் ரொம்ப யோகாவை பத்தி ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்தவங்க அங்க உள்ள ஆசிரியர்லாம். அப்ப அதை கத்துக்கிட்டேன், அது செய்வேன். காலையில எந்திரிச்ச உடனே யோகா எக்ஸசைஸ் செஞ்சுட்டு வாச தொளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு எக்ஸசைஸ் செய்வேன்.
1: காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்கம்மா?
0: 5:30 எந்திரிச்சிருவேம்மா, தொளிச்சு கோலம் போட்டு 6 மணிக்கு டிவி போட்டு இந்த கந்த சஷ்டி கேட்டுக்கிட்டே எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் வருவேன். மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி.
2: நீங்க யோகா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ யோகா கத்துக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு அப்புறமும், அந்த யோகா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் செய்யறதுக்கும் என்ன அனுபவம், எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: அதை தொயந்து செஞ்சா நல்லா தெரியுது உடம்புக்கு. கொஞ்ச நாள் ஒரு விட்டுட்டோம்னா அது ஒரு மாய் கால்கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குமா. செஞ்சா நல்லா தெரியுது.
2: அடுத்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: பார் மகளே பார், பார் மகளே பார்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வேலு நாச்சியார் அவங்களோட தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அந்த ஊர்ல நிறைய சிறப்புகள் இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பிடித்தமான என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுங்களேன்.
1: ஆமா, நிறைய இருக்குமா. ரொம்ப விசேஷமானது உத்ரோகசமங்க. நான் கோயில் பத்தியான சொல்லுவேன்மா. உத்ரோகசமங்க கோயில்ல திருவாதிரை அன்னைக்கு, மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். வருஷத்துல ஒரு நாள் தான் நடக்கும். அந்த கல் வந்து பச்சை மரகத கல்லால் ஆனது. இது எப்பவுமே நடக்காது. ஒரு வருஷம் நடந்துட்டு முடிஞ்சது கோயில் அந்த இதை அடைச்சிருவாங்க. சாமியை பார்க்க முடியாது. மீதி நாள் பார்த்தா அந்த கம்பி வழியா தான் பாக்கலாமா. அது வருஷத்துக்கு ஒரு தர. அது ரொம்ப சிறப்பு மிக்க இடம். சிவனுடைய முதல் தலமே உத்ரோகசமங்க தான். ராவணனுக்கு கல்யாணம் ஆனதே உத்ரோகசமங்க தான், அண்டோதரிக்கு. ரொம்ப சிறப்பு மிக்க கோயில் எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கு. ஊர்ல சிவனுடைய முதல் தலம் ராமேஸ்வரம், அதுக்கு மேல. அப்புறம் திவ்ய தரிசனத்திலேயே 101 திவ்ய தரிசனத்துல வருதுலாம் திருப்பலானி ஆதி ஜெகநாத பெருமான் ரொம்ப விசேஷமானது. இப்ப அரண்மனையில ராஜா யூஸ் பண்ண பொருள் எல்லாம், ஆயுதங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு இன்னும் பொருள் காட்சியாட்ட இருக்கு. யாரு வந்தா அத அந்த ட்ரெஸ்ட ஏதோ சொல்லி திறந்து பாக்கத்துனா ஏதோ பணம் கட்டி பாக்க பாப்பாவம்மா வெளிநாட்டுக்கார யாரு வந்தா. அப்புறம் அந்த ராஜேஸ்வரி அம்மன் வந்து வருஷத்துக்கு தசாவதாரம் 10 நாள் ரொம்ப விசேஷமா நடக்கும். ராமநாதபுரத்துல ராணி அம்ப எடுத்து கொடுத்து அந்த எல்லா சாமியும் அந்த 10 நாள் ரொம்ப விசேஷமா நடக்கும். 10 நாளுமே அந்த ராஜேஸ்வரி அம்மன் கோயில நடக்கும். ராணி வந்துருவாமா, சென்னையில இருக்காங்க, கரெக்டா வந்துருவா, வந்து செய்வாள்.
0: சரிங்கம்மா, அடுத்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அடுத்தது படிக்காத மேலே ஒரே ஒரு ஊர்லயும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க வந்து தையல் தொழில் பண்ணிட்டு இருந்ததா சொன்னீங்க இல்லையாமா, சீருடை வாங்கி தப்பேன் அப்படின்னு. அந்த முதல் முதல்ல வாங்கி தச்ச அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுபவம் மூலமா கிடைச்சிருக்கும், அதை பத்தி சொல்லுங்கம்மா.
1: ரொம்ப சந்தோஷம். அந்த தட்டை துணி அப்ப அந்த சட்டை இப்ப நம்ம சுடிதார், அப்ப வந்து ட்ரௌசர் தட்டை பசங்களுக்கு, பொண்ணுகளுக்கு கெட்ட தட்டை பாவாடை 3 லட்சம். அப்புறம் இப்ப சுடிதார் சிக்ஸ்ல இருந்து சுடிதார் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கெட்டு இப்பவும் அதே மாதிரி தான் கேட்கலாம். ஆனா கலர் மாறி இருக்கு. அந்த காலத்துல வெள்ளை சட்டை ஊதா பாவாடை இருந்துச்சு, பச்சை பாவாடை, இப்ப அது ப்ரௌன் கலர் கவர்மெண்ட்.
0: இப்ப சீருடை தைக்கிறது அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தானே அந்த இதை தைக்க முடியும், மத்த நேரங்கள்ல என்ன பண்ணுவீங்க?
1: இப்ப டேம் பரார ரெண்டு டேம் மூணு டேம் பிரிச்சு கொடுக்குறாங்களா, 2 தடவை வரும். ஆமா, 6 மாசத்துக்கு தையல் வரும், 6 மாசம் அப்புறம் அந்த லீவு கடைசியில மே ஜூன்ல அப்ப வேலை இருக்குமா, தைச்சாதானே அப்ப ஜூன் மாசம் ஸ்கூல் தரகம் கொடுக்க முடியும். அந்த குவார்டலுக்கு முன்னாடியே ஒரு ட்ரெஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஆஃபலி கழுத்து ஒரு 2 ட்ரெஸ் நிறைய துணி 50 100 தைக்கிறோம்னு மோட்டர் வாங்கி கொடுத்தாங்க. அது கூட எனக்கு ரிப்பேர் ஆச்சு, பிடிக்கலமா காலில், இப்ப காலில் தான் இருப்பேன். இப்ப 1-2 சட்டை தான் தைக்கிறேன், சேலம் தானே தைச்சுக்கிடுவேன், எதுவும் எது வேணா இப்ப தைச்சுக்கிடுவேன், ஆனா காலில் தான் இருப்பேன். இப்போ
0: அடுத்து என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: உதயகீத படத்துல இருந்து உதயகீதம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நேயர் விருப்பம் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வேலுநாச்சியார் அவங்களோட தான் பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்களோட குடும்பம் பத்தி சொன்னீங்க, உங்க பிள்ளைகள்லாம் படிச்சதை பத்தி சொன்னீங்க, உங்க கணவரை பத்தி சொல்லுங்க, அவர் எப்படி உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க?
1: அவர் கிராமத்துலதான் இருந்தாங்க, வேலை கிடைக்கும் இங்க வந்தீங்கன்னா நடத்துனரா இருக்காங்க. இப்ப ரிட்டையர் ஆயிட்டு ரெண்டு பேரும் வீட்டுலதான் இருக்கோம். பிள்ளைகளை பாத்துக்கிடுவாமா, ஆனா அவளுக்கு வேலையும் கரெக்டா வரும். நைட்டு எல்லாம் ஈரோடு வண்டி, சேலம் வண்டி, அப்படி எல்லாம் தூரத்துலக்கு எல்லாம் போயிட்டு வந்தா இன்னைக்கு போனா நாளைக்கு தருவாள். அவ்வளவு வேலை வந்துருந்தாங்க, அதனால அவ்வளவா தொந்தரவு பண்ண மாட்டோம், ஒரே செய்வாங்க. இப்ப ஆனா இப்பவும் நான் கடைக்கெல்லாம் நான் போக மாட்டோமா, அவங்க கடைக்கு போய் எல்லா காய் எல்லாரும் இப்பவும் எனக்கு கடைக்கு போய் வாங்கி கொடுக்கறது அவங்க.
0: இப்ப பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு, படிப்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கும் போயிருவாங்க. இப்ப நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இருக்கீங்க இல்லையா, சோ இந்த நேரத்துல வந்து எப்படி உங்களுக்கு தோணும், என்ன மாதிரி நினைப்பீங்க? அவங்க உறவினர்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை இந்த மாதிரி அனுபவங்கள் அதை பத்தி சொல்லுங்க.
1: இல்லம்மா எனக்கு ஒண்ணும் தெரியல, அவருக்கு தொந்தரவு வேணாம், அவர் ரெண்டு பேரும் வேலைக்கு போறவங்க, அவரு வாட்டுக்கு வேலைக்கு போயிருவா, நாங்க போய் பாக்கணும், தம்ம மயா மருமலை பாக்கணும்னா போவோம், ஒரு வாரம் இருந்துட்டு வந்துருவோம். அவ்வளவு வாழ்க்கைம்மா, அவ்வளவு நல்லா இருந்தா போவோம். அவ்வளவு தீபாவளி பொங்கல் எல்லாம் வந்துருவாங்க. இப்ப கூட எலெக்ஷன் ஓட்டு போட எல்லா பிள்ளையும் வந்துருந்துச்சு.
0: நீங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம் கேளுங்க அப்படின்னு உங்க சொந்தக்காரவங்க, உங்க உடன்பிறப்புகள் இவங்ககிட்ட எல்லாம் சொல்லிருப்பீங்க இல்லையா, சொல்லுவீங்களா? அந்த உங்களோட கூட பிறந்தவங்க அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன்.
1: தங்கச்சி பக்கத்து தெருவுல இருக்கு, அண்ணன் பக்கத்து தெருவுல இருக்காங்க, வருவான் போவோம்,
0: அவ்வளவுதான். எல்லாருமே பக்கத்துலதான் இருக்காங்க,
1: பக்கத்துலயே இருக்கும், ஓடி வந்துருவாங்க, வண்டியில ஓடி வந்துருவா. எனக்கு முடியல, ஆனா எங்க அண்ணன் தான் எனக்கு உயிர். இன்னும் எனக்கு என்ன தலைவழித்தாலும் அண்ணன்கிட்ட தான் சொல்லுவேன், அண்ணன் உடனே ஓடி வந்துருவாங்க. என்ன உதவி வேணாலும் என் பிள்ளை என்ன படிக்கணும், ஒரு ஆலோசனை எல்லாமே எங்க அண்ணன் தான் செய்வார். இல்ல இல்ல எல்லாமே நல்லா இருக்கேன், போதும். கடவுள் இதுதான் எனக்கு கொடுத்தாருன்னா இத நல்லா திருப்தியா அனுபவிக்கணும், போதும். ரொம்ப ஆசைப்படலாம் வேணாமா, சந்தோஷமா போதுமா, போதுமா எனக்கு அது போதும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர் விருப்பம். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த வேலு நாச்சியார் அவங்ககிட்ட தான் பேசினோம். ரொம்ப அற்புதமா பேசுனீங்க. நிறைய பாடல்கள், நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க சொன்னீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா அவங்ககிட்ட பேசினதுல.
1: மதுரை வானொலி நிலையம், ராமேஸ்வர வானொலிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப நாள் ஆசை எனக்கு பேசணும். இந்த பாட்டு மட்டும் எனக்கு அப்பப்ப லைன் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நேரத்தெல்லாம் போட்டு போட்டேன், கிடைக்கல.
0: ரொம்ப நன்றி.
1: வாழ்க வளமுடன்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நேரம் காலை 10:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்

நேயர்களே, இதுவரை யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் வெளிவந்த சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: सकता है। आप अपने आसपास हो रहे ऐसे प्रयासों के बारे में मुझे जरूर लिखते रहिए, अपने विचार और अपने सुझाव भेजते रहिए। हो सकता है आपके आसपास की कोई छोटी सी पहल पूरे देश के लिए प्रेरणा बन जाए। अगले महीने हम फिर मिलेंगे, देशवासियों के कुछ नए प्रयासों की चर्चा करेंगे। तब तक आप अपना और अपने परिवार का ध्यान रखिए, और हाँ, जल संचय तो करना ही करना है, बारिश के पानी की एक एक बूंद को हमें बचाना है। कैच द रेन, ये अभियान जरा भी ढीला नहीं होने देना है। तो मेरा खास आग्रह है, वर्षा का बूंद बूंद पानी हम मिलकर के बचाएं। बहुत बहुत धन्यवाद, नमस्कार।
1: मन की बात आकाशवाणी के माध्यम से माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी अपने मन की बातें साझा कर रहे थे। हम आपको बता दें कि माननीय प्रधानमंत्री के इस प्रसारण के बाद मन की बात के क्षेत्रीय भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी और दूरदर्शन के संबद्ध प्रादेशिक केंद्रों से तथा संस्कृत भाषा में अनुवाद का प्रसारण आकाशवाणी दिल्ली के इंद्रप्रस्थ चैनल मीडियम वेव 366.3 मीटर अर्थात 819 किलोहर्ट्ज और एफएम गोल्ड 100.1 मेगाहर्ट्ज पर अभी किया जाएगा। मन की बात के क्षेत्रीय भाषाओं का पुनः प्रसारण आज रात 8 बजे आकाशवाणी के संबद्ध प्रादेशिक केंद्रों से और अंग्रेजी अनुवाद का प्रसारण एफएम रेनबो 102.6 मेगाहर्ट्ज पर किया जाएगा। यह कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
2: आकाशवाणी मन की बात பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
3: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 ஆண்டின் முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறி இருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கோல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சி தான் சர்வதேச யோகக்கலை.

இந்த முறை உலகின் 2500க்கும் மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். ரசாயனம் இல்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்திப்போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கைகொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1 லட்சம் ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது.

இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டுத் திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால் அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே, அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார். அறிவியல் ரீதியான

சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ளத் தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த இரண்டு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு.
இதிலே தர்க்கத்தோடு கூட

ஆகவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக் தொழில்நுட்பத்தில் இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்தளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலைச் சுவடிகளை டிஜிட்டல் மயமாக செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட். அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது.
காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான

பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டு கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேற்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேற்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120க்கும் அதிகமான வேற்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50க்கும் அதிகமான ஆண்டுகளை இந்த வேற்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும் இந்த வேற்பாலங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாகத் தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது.

0: உருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: அக்கா 100% அடிச்சு சொல்ற, இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தமலன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
4: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியே. 0452 என்ற மதுரையோட முன்னணி போட 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 இந்த இரண்டு எண்களிலுமே ஸ்நேகிதிகள் பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்புகள் இல்ல கவிதைகள் பயனுள்ள விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறலாம். விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் தோழி யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மேட்டூர் வட்டம் ஐம்பதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்வி அம்மா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து தூரல் நின்று போச்சு படத்துல இருந்து பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், அந்த பாடல் அனைவருக்காகவும் கொடுக்கலாங்கம்மா.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
1: கவிதை சொல்றேங்கம்மா.
0: சொல்லுங்க, கேட்போம்.
1: மன்னிப்பு, மன்னிப்புன்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்.
0: ஆமா, நிச்சயமா.
1: மன்னிப்பு கேட்பவர்கள் மனிதர்கள். இப்ப நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன்னா நான் ஒரு மனிதர், நீங்க என்னை மன்னிச்சுறீங்கன்னா மாமனிதர் நீங்க. அதுதான் மன்னிப்பு கேட்பவர்கள் மனிதர்கள், மன்னிக்க தெரிந்தவர்கள் மாமனிதர்கள்.
0: ரொம்ப அருமையான வரிகள்மா.
1: இந்த மன்னிப்புன்றதுங்கம்மா, நம்ம ஒருத்தருக்கு மன்னிப்பு கொடுத்தாதான் அவங்க அந்த மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. நம்ம மன்னிச்சுட்டாங்க நம்மள, நம்ம அதுக்கு மேல, நம்ம இதுக்கு மேல அந்த தவற செய்யக்கூடாது அப்படின்ட்டு உணர்ந்து, அவங்களோட தவற உணர்ந்து அவங்க திரும்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நம்ம மன்னிக்கிறது. நம்ம நம்ம பிடிச்ச மசூலிக்கே மூணு காலன்னு நம்ம நினைக்கூடாதுங்கம்மா. மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கம்மா. அவர் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க, நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம், அவங்கள கொஞ்சம் மன்னிச்சிடலாம் அப்படின்ட்டு மன்னிச்சாதாங்கம்மா நம்மளோட எல்லாரும் ஒட்டி இருப்பாங்க. உறவுகள் கூட நட்பு கூட எல்லாமே ஒட்டி இருக்குங்கம்மா. நீங்க மன்னிக்கலன்னா உறவுகள் நட்பு எதுவுமே உங்களோட ஒட்டாதுங்கம்மா. நீங்க தனிமையில் தாங்கம்மா இருக்க முடியும்.
0: சில நேரம் விட்டு கொடுக்கறது பலவீனமாயிராதோ?
1: அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. விட்டு கொடுத்து போறது ரொம்ப, விட்டு கொடுத்து போவார் கெட்டு போவது இல்லைன்னு கூட பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம விட்டு கொடுத்து போலாம், அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. நம்ம 2000
0: இல்ல நம்ம மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிராதோன்னு கேக்குறேன். விட்டு குடுக்கறோன்றது நம்மளுக்கு தெரியும்.
1: ரொம்ப தாங்கறான் எவ்வளவுதான் அடிச்சாலும், நீங்க சொல்றது எனக்கு புரியுது.
0: சரிமா,
1: அதுங்கம்மா விட்டு குடுத்து போலாங்கம்மா. நம்ம 2000 வாழ போறது இல்லைங்கம்மா உலகத்துல. இருக்க போறது கொஞ்ச நாள் தாங்கம்மா, வரும்பொழுது எப்படி வரமா போகும்பொழுது அப்படிதாங்கம்மா போறோம்.
0: சரிங்கம்மா, நிச்சயமா ஒரு ஆழமான கருத்தை சொல்லிருக்கீங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி. இதோ பாடல் இசைக்கிறது தூரல் நின்னு போச்சு திரைப்படத்திற்காக.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் நண்பகல் 12:21. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததா பேச காத்திருக்கும் தோழி யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம், ஆதிபுரத்திலிருந்து சுமதி பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பிரியங்கா, பாடல் வந்து வனக்குயிலே குயில் வரும் கவியே அந்த பாடல்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்கிற போறீங்க?
1: ஒரு கவிதை சொல்லலாம் இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க கேப்போம்.
1: நானா எழுதுனது கவிதை தெரியல,
0: சொல்லுங்க.
1: எண்ணங்களை எண்ண முடியும் என்றால், வண்ணங்களை பிரிக்க முடியும் என்றால், தண்ணீரை அள்ள முடியும் என்றால், சாதனைகளும் சாத்தியமே.
0: நிச்சயமா நல்லா, ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க. சரிங்கம்மா, பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிம்மா.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேரம் நண்பகல் 12:29. தோழிகளின் விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே பேச காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம்.
3: வணக்கம் தோழிக்கு.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ராணி தேன. நல்லா இருக்கீங்களா?
2: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கோம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: அருமையா இருக்கேம்மா.
2: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
3: எனக்கு இது
2: காதலுடன் திரைப்படத்தில்
3: காதலுடன் வந்து உச்சி கிளகிலே

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், C-225 ரக விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரித்து நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது.
0: சுயசார்பு இந்தியா சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21ஆம் தேதி உலகமெங்கும் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார்.
1: இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது.
0: மேற்காசியாவில் நிலவும் பிரச்சனையை தொடர்ந்து மக்கள் சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்தார்.
1: மேற்காசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும் போது நான் நாட்டு மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை இல்ல திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் மக்கள் அதிக அளவில் பேருந்து மற்றும் மெட்ரோவை பயன்படுத்த தொடங்கி இருப்பதாக அவர் கூறினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2 லட்சம் ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது.
0: நமது கிராமங்கள் மற்றும் நகரங்களை தூய்மையாக பேணி காப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் எடுத்துரைத்தார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது

0: யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்கவல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்து. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள்.
1: விநாயகர் சதுர்த்தியின் போது மண்ணால் ஆன விநாயகர் சிலைகளை வாங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: சாத்தியம்
0: நண்பர்களே, இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்று இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள், விமான நிலைய விரிவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல ரயில்வேல அடிப்படை இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பை நாம பார்த்துட்டு இருக்கோம். அது ரயில்வே ஆகட்டும், தேசிய நெடுஞ்சாலைகள், விமான நிலையம். நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையம் தான் அதிகமான 3 கிலோமீட்டர் ரன்வே கொண்ட விமான நிலையமாக நம்மளுடைய தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தூத்துக்குடியில கப்பல் கட்டும் ஸ்தலம் இங்க வர இருக்கிறது. கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் அமிர்த் பாரத் என்று சொல்லக்கூடிய ரயில் நிலையங்கள்ல, அந்த ரயில் நிலையங்கள்லாம் எடுத்து அது மேம்படுத்துகின்ற திட்டத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டோம். சென்னை எழும்பூர்ல ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல வேலை நடக்குது. ராமேஸ்வரம் ஏற்கனவே பண்ணியாச்சு, கன்னியாகுமரி பண்ணியாச்சு. இது கிட்டத்தட்ட நம்மளுடைய திருச்செந்தூர் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் செலவுல வேலை நடந்து கொண்டிருக்கிறது.
1: போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த முகாம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் இந்த முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் 43,000 மேற்பட்ட மையங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை பாலவாக்கத்தில் முதலமைச்சர் திரு விஜய் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி இம்முகாமினை தொடங்கி வைத்தார். ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனிஸ் தெரிவித்துள்ளார். இந்த தடையை மீறும் சமூக ஊடக நிறுவனங்கள் மீதான அபராதம் இரட்டிப்பாக்கப்படும் என்று ஆஸ்திரேலிய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என்று கூறிய அந்நாட்டு அரசு, தற்போதைய அபராதமான 34.1 மில்லியன் டாலரில் இருந்து 68.3 மில்லியன் டாலராக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ காசில் பல்கலைக்கழகம் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் 16 வயதுக்குட்பட்ட 85% குழந்தைகள் தடையை மீறி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதாக கண்டறிந்தது. இதனையடுத்து இந்த வாரம் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் புதிய சட்டம் கொண்டுவர ஆஸ்திரேலிய அரசு திட்டமிட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 22-20, 15-21, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுடை ஓகிமோட்டோவை வென்றார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லி யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் விமானங்களும் போர்க்கப்பல்களும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போலியோ சொட்டு மருந்து முகாம் நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை

0: மேலும் கடுமையாக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் நண்பகல் 12:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இப்பொழுது பாடல் கேட்கலாம். அன்பு திரைப்படத்திற்காக

0: இதுவரை யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமுருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நமஸ்கார், மை ஹூம் கைலாஷ் கேர். ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவும் கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவும் கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
3: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் 1:01.

0: நீங்காத நினைவலைகள். மறைந்த இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களுக்கு பிரபலங்களின் புகழஞ்சலி. தமிழ் திரையுலகில் நடிகர், வசன எழுத்தாளர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர், பத்திரிகையாளர் என பன்முகம் கொண்டவர் கே. பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அவர்கள் 1953 ஆண்டு ஜனவரி 7 ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் உள்ள வெள்ளக்கோவில் கிராமத்தில் கிருஷ்ணசாமி அமராவதி தம்பதியரின் 3வது மகனாக பிறந்தார். நீங்காத நினைவலைகளில் இப்பொழுது குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தன்னுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறார்.
1: தவத்தில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். தமிழ் திரையுலக இயக்குனர் பாக்யராஜ் மறைந்து விட்டார். பாமர மக்களின் வட்டார வழக்கில் பேசி பாமர மக்களின் உள்ளங்களை கவர்ந்து எளிமையான நகைச்சுவை உணர்வு, தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் காக்கின்ற ஆழமான பண்பாட்டு தடம் இவற்றின் அடையாளமாய் விளங்கிய பாக்யராஜ் மறைந்து விட்டார். திரையுலகுக்கு மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் பேரிழப்பாகும்.

0: மறைந்த ஜனரஞ்சக இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் தனது படிப்பை முடித்த பிறகு திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு புறப்பட்டார். எம்ஜிஆர் அவர்கள் படங்களை பார்த்து ரசித்த பாக்யராஜ் அவர்கள் தானும் திரைப்படத்தில் மிக முக்கிய நடிகராக திகழ வேண்டும் என்பதே அவருடைய திரை உலக பயணத்திற்கு அடித்தளம். திரையுலக வாய்ப்பிற்காக அலைந்து திரிந்த பாக்யராஜ் அவர்கள் சென்னையில் பல சிறு சிறு வேலைகள் பார்த்துள்ளார். அந்த வகையில் சென்னை வீதியில் ரிக்ஷா ஓட்டியும் வேலை செய்திருக்கிறார் பாக்யராஜ் அவர்கள். புகழ் அஞ்சலியில் இனி கவிஞர் அருண் பாரதி அவர்கள்.
1: வணக்கம். நான் பாடலாசிரியர் அருண் பாரதி. என் ஆசான் திரைக்கதையின் மூத்த குழந்தை இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு வந்து இந்த மண்ணில இல்லை அப்படின்றத வந்து என்னால இந்த நிமிஷம் வரைய ஏத்துக்கவே முடியல. நான் தமிழ் சினிமாவுக்கு வருவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். நான் மட்டும் இல்ல, என் மாதிரி பல கலைஞர்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் அவர். பாக்யராஜ் சார் வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அப்படின்னே சொல்லலாம். பல கைகளின் ஓசை வந்து இன்னைக்கு சினிமாவில கேட்பதற்கு காரணமாக இருந்த ஒரு ஒருகை ஓசை அவர். சத்தமே இல்லாமல் பல நூறு சாதனைகளை படைத்த மௌன கீதம், வாய்ப்பு தேடி வருபவர்களுக்கு வாழ்க்கை தேடி தந்த சொக்க தங்கம், திரைக்கதையில் யாரும் போட முடியாத முடிச்சுகளை போடவும் எவராலும் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை அவிழ்க்கவும் தெரிந்த ஒரு முந்தானை முடிச்சு அவர். அவருடைய திரைப்படத்தில் திரைக்கதையில் எப்படி ஒரு எதிர்பாராத திருப்பம் நிகழுமோ அப்படித்தான் அவருடைய மரணமும் இன்று நிகழ்ந்திருக்கிறது. பாரதி ராஜா கண்டுபிடித்த புதிய வார்ப்பு இன்றைக்கு பூமிக்குள் சென்று விட்டது. எனக்கு எப்படி தோணுதுன்னா, திரும்பவும் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அவருடைய டைரக்டருக்கு கிளாப் போர்டு அடிக்கிறதுக்காக கிளம்பிட்டாரோ அப்படின்னு தோணுது. 16 வயது நிலை படத்துல தான் பாக்யராஜ் சார் வந்து தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கினாரு. இன்னைக்கு பாரதி ராஜா சார் இறந்த அவர் மறைந்த ஒரு 16 நாட்களிலேயே அவர் மீண்டும் தன் வாழ்க்கையும் அவர் முடிச்சுக்கிட்டாரு. எனக்கு இப்ப எங்க டைரக்டர்கிட்ட பார்த்து நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய குருபக்திய இப்படியா காட்டுறது அப்படின்றதுதான். நான் வாய்ப்பு தேடுற காலகட்டத்தில் என்னோட சேர்ந்து பல இளைஞர்கள் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சார் வீட்டு வாசல்ல வெயிட் பண்ணிட்டே இருப்போம். சார் வந்து கார்ல வந்து இறங்குவாரு. அப்படி கார்ல வந்து இறங்கினோடனே எங்களுக்கு உற்சாகம் கரைபுரண்டு ஓடும். இன்னைக்கு அவர் மறைந்த செய்தி கேட்டு இன்னைக்கும் அவருடைய அலுவலகத்தில் போய் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்தேன். கார் வந்துச்சு, அவர் இறக்கப்பட்டார். இப்பொழுது உற்சாகம் கரைபுரண்டு ஓடவில்லை, கண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. ஒரு மகா கலைஞனை இழந்து நிற்கிறது தமிழ் சினிமா. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்.

0: நீங்காத நினைவலைகள். மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுக்கு பிரபலங்களின் புகழஞ்சலி. 1978 ஆண்டில் இயக்குனர் பாரதி ராஜா முதல் படம் இயக்கும்போது பாக்யராஜ் அதில் உதவியாளராக சேர்ந்தார். உதவி இயக்குனராக இல்லாமல் உதவியாளராக முதன் முதலில் பாரதி ராஜா அவரிடம் பாக்யராஜ் சேர்ந்தார். தன்னுடைய திரை வாழ்க்கையை அங்கிருந்து துவக்குகிறார். பின்பு பாரதி ராஜாவின் இரண்டாவது படமான கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டே அந்த படத்தில் கவுண்டமணி அவர்களுடன் ஒரே ஒரு காட்சியில் தோன்றி நடித்தார். பாரதி ராஜாவின் சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் இரண்டு காட்சிகளில் நினைவில் நிற்கும்படியான உணவு விடுதி பணியாளர் வேடமேற்று நடித்தார் பாக்யராஜ் அவர்கள். இந்த படத்திற்கு பாக்யராஜ் வசனமும் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி ராஜா தனது அடுத்த படமான புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை வசனகர்த்தாவாக மட்டுமின்றி கதாநாயகனாகவும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த புதிய வார்ப்புகள் படம் தெலுங்கில் கோத ஜீவிதலு என மறு ஆக்கம் செய்யப்பட்டது. இதோ புகழஞ்சலியில் எழுத்தாளர் வரலொட்டி ரங்கசாமி அவர்கள்.
1: வணக்கம். நான் எழுத்தாளர் வரலொட்டி ரங்கசாமி பேசுகிறேன். இயக்குனர், நடிகர், எழுத்தாளர், பத்திரிகையாளர் என்று பன்முகத்தன்மை கொண்ட திரு கே பாக்யராஜ் அவர்கள் இந்த திடீரென்று இறந்து விட்டார்கள். இது தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்லாது தமிழ்நாட்டிற்கே மிகப்பெரிய அதிர்ச்சி. பாக்யராஜ் அவர்களின் தனித்தன்மை என்ன? அவர் ஒரு திரைக்கதை மன்னன். காக்கா வடை திருடிய சிறுவர் கதையை பாக்யராஜிடம் கொடுங்கள், அதற்கு ஒரு அழகான திரைக்கதை எழுதி ஒரு சுவாரஸ்யமான குறும்படம் ஒன்றை தயாரித்து நம்மிடம் தந்து விடுவார் பாக்யராஜ் அவர்கள். கதை என்பது எழுத்தாளர் மனம் போன போக்கிலே எழுதிக்கொண்டே போவது. திரைக்கதை என்பது அந்த கதையை காட்சிகளாக பிரித்து வெள்ளித்திரைக்கு ஏற்றவாறு மீண்டும் உருவாக்குவது. இந்த கலையிலே திரு பாக்யராஜ் அவர்கள் மிகப்பெரிய வித்தகர். எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் திரைக்கதை எழுதுவது எப்படி என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அதை நான் 2-3 முறை படித்திருக்கிறேன். அந்த புத்தகத்திற்கு மிகச்சிறந்த செய்முறை விளக்கம் திரு பாக்யராஜ் அவர்கள் திரைக்கதை எழுதிய திரைப்படங்கள் தான் அந்த 7 நாட்கள் என்று ஒரு திரைப்படம். அதன் மூலக்கதையை அரை பக்கத்தில் எழுதிவிடலாம். அதற்கு ஒரு வலுவான திரைக்கதையை உருவாக்கி கூர்மையான வசனங்களை எழுதி அந்த திரைப்படத்தில் நடித்து அதை இயக்கி அதை ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்ற திரு பாக்யராஜால் மட்டும்தான் முடியும். பாரதி ராஜாவை இயக்குனர் இமயம் என்று சொல்வார்கள். அவருடைய சீடரான திரு கே பாக்யராஜ் அவர்களை திரைக்கதை இமயம் என்று சொல்லலாம். இயக்குனர் இமயத்தை இழந்த சோகத்தில் நாம் சிந்திய கண்ணீர் காய்வதற்குள் திரைக்கதை இமயமும் நம்மை விட்டு

பிரிந்து சென்றது உண்மையிலேயே தாழ முடியாத சோகம்தான். திரு பாக்கியராஜின் குடும்பத்தினருக்கு இந்த இழப்பை தாங்கும் சக்தி கிடைக்கட்டும் என்று பச்சை புடவைக்காரியை மனமாற பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்ம பண்பாடு, இதே நம்ம கல்ச்சர், இதானே மண்ணின் மகிமை. 20

0: மிஸ்டர் ஆனந்தன், இதே நம்ம பண்பாடு, இதே நம்ம கல்ச்சர், இதான் நீ மண்ணின் மகிமை. 20வது நூற்றாண்டு குறித்து சார் பறஞ்சதில்லை. இங்கே 20வது நூற்றாண்டில் ஏது இலக்கணமும் மாறும் பச்சே, ஒன்னும் ஒன்னும் மூணாகாது. அதான நம்ம தாம்பத்திய தத்துவம். சட்டம் குறித்து சார் சொல்லி இல்லை, சட்டத்தில் எல்லாத்துக்கும் இடம் உண்டு பச்சே. நம்ம சம்பிரதாயத்தை மாத்திர சக்தி மட்டும் இல்ல, டைவர்ஸ் டைவர்ஸ் சார் எத்தனை ஈஸி ஆயிட்டு பறஞ்சது. தரே நம்ம நாட்டு பெண்கள் ஸ்பெஷாலிட்டி இருந்தா நிறையோ, என் காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும். ஆனால் உங்கள் மனைவி எனக்கு காதலி ஆயிட்டு வராது. சரே, நீங்கள் பறஞ்ச கதைக்கு இ கிளைமேக்ஸே கரெக்ட்.
1: நீங்காத நினைவலைகள், மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுக்கு பிரபலங்களின் புகழஞ்சலி.

0: இயக்குனர் பாக்யராஜ் ஒரு நடிகராக தமது எல்லைகளை உணர்ந்தவராக விளங்கினார். அவர் தனக்கென உருவாக்கி கொண்ட பாத்திரத்தை அப்பாவித்தனமும் சாமர்த்தியமும் சம அளவில் கலந்தோடிய ஒரு பண்புக்கூறாக வடித்திருந்தார். இப்பண்புக்கூறு மிக பெரும் அளவில் அவருக்கு வெற்றியை தேடித்தந்தது. புகழஞ்சலியில் இனி கவிஞர் முத்தமிழ் அவர்கள்.
1: அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். மிகுந்த கனத்த இதயத்தோடு தான் நான் இந்த குரல் பதிவை உங்களுக்கு கொடுக்கிறேன். நமது இயக்குனர், அன்பான இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களது இரங்கல் செய்தி கேட்டு மிகவும் வருத்தமடைகிறேன். இன்னும் ஏற்க மறுக்கிறது. திடீரென நடந்த இந்த நிகழ்வு இன்னுமே நம்ப முடியவில்லை. ஏனென்றால் சென்ற வாரம் கூட நாங்கள் சார்ந்திருக்கும் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவரை சந்தித்து வந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தனிப்பட்ட வகையில் அவர் பாடலாசிரியராக இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஏகலவன் போல நான் அவரிடம் கற்றுக்கொண்டது. வேறு மற்றவர்கள் மூலமாக எனது எழுத்துக்களை கவனித்து நன்றாக எழுதுகிறார் என்று கொடுத்த பாராட்டுதல் எனக்கு மிகுந்த உந்துதலை தந்தது. இப்படி பல பேருக்கு அவர் செய்திருக்கிறார். அப்படி நான் வந்து ஒரு எனக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆதரவாக அவரது வார்த்தைகளை நான் எடுத்துக்கொண்டேன். இப்படி அவரை தொடர்ந்து அதற்கப்புறம் நிறைய முறை சந்தித்து நாங்கள் சினிமா துறை மூலமாக சந்தித்து பேசியிருக்கிறேன். மீட்டிங்கில் நிறைய கூட்டங்களை நான் சந்திச்சிருக்கேன். அதற்கப்புறம் நாங்கள் எழுத்தாளர்கள் சங்கத்தில் என்னோட கோரிக்கைகளை வச்சுருக்கேன். அவர் வந்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு தொடர்புக்கு. இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையின் ஆசான், திரைக்கதையின் அருமையான எழுத்தாளர் என்று இந்திய அளவில் பேர் வாங்கிய அவருக்கு எனது இறுதி அஞ்சலியை இந்த குரல் பதிவின் மூலமாக நான் செலுத்துகிறேன்.

0: நீங்காத நினைவுகள். மறைந்த இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களுக்கு பிரபலங்களின் புகழஞ்சலி. இனி மதிச்சியம் பாலா.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையிலிருந்து திரைப்பட பின்னணி பாடகர் மதுரை மதிச்சியம் பாலா பேசுறேன். இன்று இயக்குனர், சிகரம், நடிகர், எழுத்தாளர், திரைத்துறைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு ஜாம்பவான் எனது பாசமிகு ஐயா பாக்கியராஜ் ஐயா அவர்களுடைய இந்த இறப்பு வந்து நம்முடைய சினிமா துறைக்கு பெரும் இழப்பு. கலைஞனை நேசிக்கும் ஒப்பற்ற உன்னதமான கலைஞர் அவர். முதல் முதலாக நான் ஐயாட்ட நான் பாடின தர்மதுரை திரைப்படத்தில் மக்க கலங்குதப்ப என்ற பாடலுக்கு முதல் விருது ஐயாட்ட தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப மன வேதனை அளிக்கின்றது. ஒட்டுமொத்த சொந்தங்களுக்கு ஐயாவை ஏங்கி தவிக்கும் அந்த நமது குடும்பத்தார்களுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஐயாவை ஆன்மா சாந்தி அடைய இறைவனை மனதார வேண்டுகிறேன். மற்றும் அந்த நான் இந்த மாதிரி மக்க கலங்குதப்ப பாடல் இருந்தா ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதே போல அந்த காட்சியோடு கணந்து அந்த நிகழ்வையும் பத்தி பேசினாங்க என்கிட்ட பக்கத்துல உட்காந்து. இந்த மாதிரி என்ன இன்னமும் அதை கவனிச்சு அதை சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஐயா. இல்லைங்க, அதை அப்படியே நுண்ணிப்பா கவனிச்சிருக்கீங்க. யதார்த்தமான ஒரு உங்களோட சிரிப்பு அப்படின்னு சொன்னது இன்னமும் எனக்கு ஐயாவின் ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன். ஐயாவை ஏங்கி தவிக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு மீண்டும் மீண்டும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மதிச்சியம்பாளர் சார்பாக.

0: பாக்யராஜ் அவர்கள் படத்தின் முதல் காட்சியை கூட சென்டிமெண்ட்டாகவும் பாசிட்டிவாகவும் படமாக்குகிற வேளையில் படத்தின் டைட்டிலில் சமரசமே செய்து கொள்ளவில்லை. சுவர் இல்லாத சித்திரங்கள் என்றொரு நெகட்டிவ் டைட்டில் வைத்தார். அடுத்து ஒரு கை ஓசை என்றொரு நெகட்டிவ் டைட்டில். இதன் பிறகு மௌன கீதங்கள். சரி, அடுத்து என்னவென்று பார்த்தால் இன்று போய் நாளை வா என்றார். சரி போகட்டும், அடுத்தாப்புல என்னவென்று கவனித்தால் விடியும் வரை காத்திரு என்றார். இப்படி நெகட்டிவ் டைட்டில்கள் பற்றி அலட்டிக்கொள்ளவோ குழம்பிக்கொள்ளவோ இல்லை அவர். அவற்றுக்கு காரணம் பாக்யராஜுக்குள் இருந்த எப்போதும் இருக்கின்ற பாசிட்டிவ் எனர்ஜி தான். புகழஞ்சலியில் இனி டாக்டர் சுப்பையா அவர்கள்.
1: டாக்டர் சுப்பையா, மேனாள் துணைவேந்தர், அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி, கல்வி ஆலோசகர், ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமம் அமராவதி குழு. மறைந்த நடிகர், இயக்குனர், எழுத்தாளர் திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த நடிகர் என்பதை தன்னுடைய திரைப்படங்கள் மூலம் நிரூபித்தவர். அவர் மிகச்சிறந்த இயக்குனர் என்பதை தான் இயக்கிய பல படங்களில் தன்னை ஒரு இயக்குனர் என்பதை நிரூபித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் தாண்டி திரு பாக்யராஜ் அவர்கள், நான் அவரோடு பேசும் பொழுது சொன்னேன், ஷேக்ஸ்பியர் நாவல்களில்

0: காமிக் ஹீரோ என்ற ஒரு பாத்திரம் இருக்கும். அதாவது ஷேக்ஸ்பியர் எழுதிய காமெடிஸ் எல்லாவற்றிலும் வருகிற அந்த ஹீரோக்கள் காமெடியனாகவும் இருப்பார்கள், ஹீரோவாகவும் இருப்பார்கள். அதை காமிக் ஹீரோ என்று சொல்வார். அந்த ஷேக்ஸ்பியர் அறிமுகப்படுத்திய காமிக் ஹீரோ என்ற பாத்திர படைப்பை தான் நடித்த படங்களின் மூலம் தன்னுடைய படங்களில் தனியாக காமெடியன் என்று நடிக்க வைப்பதில்லை, இவரே ஹீரோவாகவும் காமெடியனாகவும் நடிப்பார். அது தமிழ் திரைப்பட உலகில் அது ஒரு புதிய பரிமாணமாக இருந்தது. பல திரைப்படங்களில் அவர் நடிக்கிற பொழுது பார்வையாளர்களை தன்னுடைய அசாத்திய நடிப்பின் மூலம் சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் கூடிய அருமையான கதாபாத்திரங்களை உருவாக்கி இதில் அவரே நடித்து அவரே இயக்கி பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அவர். அது மாதிரி அவர் திரையுலகில் எல்லோராலும் மிகச்சிறந்த நடிகர் இயக்குனர் என்பதை நிரூபித்ததோடு நல்ல எழுத்தாளர் என்பதை அவர் நடத்திய பத்திரிகை பாக்கியம் மூலம் நிரூபித்திருக்கிறார். அவர் ஒரு முறை எங்கள் கல்லூரிக்கு ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் கல்லூரிக்கு ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அவரை அழைத்த பொழுது அவர் முதலில் தயங்கினார். அடுத்து நான் அவரை தொலைபேசியில் தொடர்வோம் என்று நான் உங்களுடைய ரசிகன் என்று சொன்னவுடன் அவர் உடனடியாக ஒத்துக்கொண்டு ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் கல்லூரியினுடைய ஆண்டு விழாவிற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து கலந்து கொண்டார். அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அவருடைய ரசிகன் நான் என்பதை சொல்லி எதற்காக அவருடைய படங்களை நான் பார்த்து அவருடைய ரசிகனாக மாறினேன் என்று சொன்ன பொழுது அவர் உண்மையிலேயே மகிழ்ந்தார். என்னை பொறுத்த அளவில் திரை பிரபலங்களில், அதாவது திரைப்பட நடிகர்கள், எழுத்தாளர்கள், இயக்குநர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த நடிகர், மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை அவர் நிரூபித்து காட்டியவர். அவருடைய குருநாதர் இறந்த 17வது நாள் அவர் இறந்திருக்கிறார். இது அவருடைய குரு பக்தியை காட்டுவதாக இருக்கிறது. உண்மையிலேயே தமிழ் திரை உலகம் ஒரு மிகச்சிறந்த நடிகரையும் இயக்குனரையும் எழுத்தாளரையும் இழந்து இருப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
1: பாக்யராஜ் அவர்கள் தனது படத்தில் நகைச்சுவை நிறைய சொல்லியிருப்பார். அது மட்டுமின்றி சமூக கருத்துக்களையும் வலியுறுத்தி அவருடைய வசனங்கள் அமைந்திருக்கும். இதோ விதி படத்திலிருந்து ஒரு காட்சி உங்கள் செவிகளுக்காக.
2: நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு பயந்து தான் அவர் ஓடிட்டார்.
3: நாங்க ஏதாவது பண்ணிடுவோம்னா அவன் என்னமோ பண்ணிருக்கான், அதான் ஊரை விட்டு ஓடிட்டான். ஏன்
4: பாய்ந்து? இதுக்குதான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது? கொச்சி போட்டுல பிடிக்கிறீங்க.
2: நடக்காத ஒண்ணு நடந்ததா சொல்லி ஏன் இப்படி எல்லாரும் என்ன கேவலப்படுத்துறீங்க? இந்த ஊர்ல யாருக்குமே என் மேல் நம்பிக்கை இல்லையா?
3: ஊரே பெரிய ஊரு, இந்த ஊர்ல இருக்கிற 3000 பேர் சாஞ்சிருங்க.
4: அப்புறம்
3: சொன்னீங்களா?
1: நீங்காத நினைவலைகள். மறைந்த கே பாக்யராஜ் அவர்களுக்கு பிரபலங்களின் புகழஞ்சலி வரிசையில் இனி பாடகர் ஜெகதீஷ் அவர்கள்.
5: ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். நான் பின்னணி பாடகர் ஜெகதீஷ் பேசுகிறேன். ரொம்ப மறக்க முடியாத ஒரு சோகமான ஒரு நாளை நான் இதை நினைக்கிறேன். நம்முடைய திரைக்கதை மன்னன், அற்புதமான இயக்குனர், வசனகர்த்தா, நடிகர், இது மாதிரி

0: பல பரிணாமங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து பெஸ்டா இருந்துட்டு இருக்கிற நம்முடைய இயக்குனர் கே பாக்யராஜ் சார் அவர்கள் நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து அவர் ரொம்ப க்ளோஸ். எப்பதான் க்ளோஸ்னா இந்த 4-5 வருஷமா எனக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த லாக்டவுன் டைம்ல தான் வந்து பாடலாசிரியர் அருண் பாரதி அண்ணா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சிங்கர் ஜெகதீஷ் வந்து பாடுவாரு, ட்ராக்ல நல்லா பாடுவார் உங்களுடைய சாங்ஸ்க்கு. ஏன்னா சார் வந்து நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் அற்புதமான ஒரு கம்போசர் சொல்லிட்டு. இது நம்ம ஆளு, ரகசிய போலீஸ், அது மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து அவரே இசையமைச்சிருக்காரு. சார் வந்து நேரம் வந்து நான் என்ன பாடணுமோ அதை அப்படியே அழகா பாடி காமிச்சார். சோ எனக்கு அது ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பயோ சின்னப்போ வந்து அந்த படம் இது நம்ம ஆளுல கேட்டிருக்கோம் அந்த சாங் எல்லாம். அதுக்கப்புறம் நேராவே அவரோட வாய்ஸ் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்ப நான் கால் பண்ணாலும் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து சப்போஸ் ரெஸ்பான்ஸ் வந்தா கூட உடனே சார் வந்து கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு கால் பண்ணா, ஜெகதீஷ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஃபேமிலியை கேட்காம இருக்கவே மாட்டார். அவர் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்காங்க, என்னோட மேரேஜ்க்கு வந்து அவர் விஷ் பண்ணாரு, பிளஸ் பண்ணாரு எங்களை. ஸோ மறக்க முடியாத ஒரு அவரும் வந்து எனக்கு இந்த கலைத்துறையில அவர் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி, ஒரு காட் ஃபாதர் நினைக்கிறேன், ஒரு மென்டரா, ஒரு வெல்விஷர் நினைக்கிறேன். அவர் மிஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இழப்பா தான் இருக்கு. ஏன்னா அவர் இந்த காலத்து மனிதர் கிடையாது, இந்த காலத்து ஜாம்பவான் கிடையாது. அந்த காலத்திலேயே அப்பவே எந்த டெக்னாலஜியும் பெருசா இல்லாத டைம்லயே வந்து திரையுலகே கலக்கண ஒரு ஜாம்பவான். ரஜினி சார், கமல் சார் அவங்களுக்கே டைலாக்லாம் வந்து அவர் டெலிவரிலாம் அவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. ரஜினி சாரே சொன்னார்ல ரீசெண்டா இப்போ. ஸோ அது மாதிரி நடிகர்களே வந்து மெருகத்தக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பாளி அவர். அந்த படைப்பாளியை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தார். அந்த சப்போர்ட் மட்டும் அதுக்காக மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அவர் நல்ல மனிதர். அவர்கிட்ட சும்மா எனக்கு சில சமயம் வந்து எனக்கு ரொம்ப மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும்போது ஒரு கால் பண்ணாலே அவர்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு 20 seconds பேசினாலே சில சமயம் நல்லா பேசுவார், நிறைய பேசுவார். சில சமயம் ஷூட்டிங்ல இருக்கேன், கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன், நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லுவார். அவர் கொஞ்ச நேரமோ நிறைய நேரமோ அவர் பேசினாலே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னைக்கு அவர் மிஸ் பண்ணது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு. மிஸ் யூ, லவ் யூ சார், லவ் யூ பாக்யராஜ் சார். கண்டிப்பா உங்களுடைய ஆன்மா வந்து எப்பவுமே வந்து எங்களை பிளஸ் பண்ணிட்டே இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச்.
1: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுகப்பெருமாள். தமிழால் பலர் வாழ்ந்திருக்கிறார்கள், பலர் உயர்ந்திருக்கிறார்கள், சிலர் சிறந்திருக்கிறார்கள். தமிழ் திரைப்பட வசனங்களால் வாழ்ந்தவர்களுள் ஒருவர் பன்முக கலைஞர் பாக்யராஜ். தமிழ் திரைப்பட காட்சிகளால் உயர்ந்தவர்களுள் ஒருவர் பன்முக கலைஞர் பாக்யராஜ். தமிழ் திரைக்கதை அமைப்பால் சிறந்தவர்களுள் ஒருவர் பன்முக கலைஞர் பாக்யராஜ். ஒருவர் செய்த உதவியை மறப்பது நல்லது இல்லை என்பதை திருக்குறள் நன்றி மறப்பது நன்றென்று என்கிறது. இந்த குறளுக்கு உதாரணம் பன்முக கலைஞர் பாக்யராஜ். பாக்யராஜை திரையுலகிற்கு அறிமுகம் செய்த இயக்குனர் பாரதி ராஜாவின் பெயரை எங்கும் எப்போதும் உச்சரிக்காதவர் பன்முக கலைஞர் பாக்யராஜ். என் டைரக்டர் என்றே எப்போதும் சொல்வார். பாக்யராஜ் பாக்யா என்ற வார இதழில் கேள்வி பதில் பகுதியில் சொன்ன குட்டி கதைகள் பல மேடை பேச்சாளர்களுக்கு பயன்பட்டதை மறக்கவோ மறுக்கவோ முடியாது. பன்முக கலைஞர் பாக்யராஜ் சிறந்த திரைப்பட எழுத்தாளர்களுக்கான தமிழ்நாட்டு அரசின் விருதை புதிய வார்ப்புகள் படத்திற்கு 1979 பெற்றார். சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதை முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக 1983 பெற்றார். வாழ்நாள் சாதனையாளர் விருதை 2014 பெற்றார். மகத்தான திரைக்கலைஞனுக்கு மரணம் கிடையாது என்பதற்கு பன்முக கலைஞர் பாக்யராஜ் ஒரு நல்ல உதாரணம். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல

0: எழுத்தாளர், துணை நடிகர், வில்லன் நடிகர், கதாநாயக நடிகர், தயாரிப்பாளர், திரைக்கதை வசனகர்த்தா, திரைக்கதை வடிவமைப்பாளர், இசையமைப்பாளர் என திரையுலகில் முடிசூடா பன்முக வித்தகராக விளங்கியவர் தெய்வத்திரு கே பாக்யராஜ் அவர்கள். குமுதத்தில் இவர் எழுதிய மௌனகீதங்கள் தொடர்கதையை காத்திருந்து காத்திருந்து வாராவாரம் படித்து சுவைத்ததை என்னால் மறக்க முடியாது. அப்பாவித்தனம், குரலில் ஒரு வசீகரம், கணவன் மனைவி உறவின் மேன்மையை நகைச்சுவை ததும்ப ஆழமாக வெளிப்படுத்தும் பாங்கு, வசனத்தால் இளைஞர்களை சுண்டி இழுக்கும் எழுத்தாளுமை, யதார்த்தத்தை சுட்டும் வசன உச்சரிப்பு, ரசிகர்களை உச்சகட்ட கிளைமேக்ஸில் இருக்கையின் நுனிக்கு கொண்டு வந்து பலரும் எதிர்பாராத ஆனால் ஏற்கும் வண்ணம் ஒரு முடிவை தருவது என்று இவரின் திறன்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும் என்ற பாடலுக்கு இவர் இசையமைத்த விதம் என்றும் நினைவில் நிற்கக்கூடிய ஒன்று. அரசியலிலும் இவர் தடம் பதித்திருந்தார். தெய்வத்திரு கே பாக்யராஜின் குடும்பத்தாருக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா அமைதியுட எல்லாம் வல்ல இறையை வேண்டுகிறேன். மதுரை தபால் தந்தி நகரில் இருந்து முனைவர் பேராசிரியர் நா இளங்கோவன்.
1: புகழஞ்சலியில் இனி இயக்குனர் பிரபாகரன் தனது கருத்தை பதிவு செய்கிறார்.
2: வணக்கம், என் பேர் பிரபாகரன் சுப்பிரமணியன். ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பேர் வந்து திருமங்கலம் பிரபாகரன். ஆமாம், நான் மதுரை வானொலியில் திருமங்கலம் பிரபாகரன் அப்படின்ற பேரில் நிகழ்ச்சிகள்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தேன். 2005 நான் சென்னை வந்தேன். திரைப்பட இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஆசையில் சென்னை வந்தேன். நான் திரைப்படத்துறைக்குள்ள வருவதற்கு முன்னாடி வந்து என்னுடைய எனக்கு பிடிச்ச இயக்குனர் அப்படின்னா கே பாலச்சந்தர், கே பாக்யராஜ், ரெண்டு பேர் தான். இவங்களை வச்சுதான் நான் வந்து சினிமாவையே வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய படங்களை பார்த்து ஓரளவுக்கு சினிமா தெரிஞ்சு வச்சிருந்தேன். அப்புறம் இங்க வந்த நேரத்துல வந்து சினிமா அப்படிங்கறதுல இருந்து பாக்யராஜ் சார் கொஞ்சம் விலகி இருந்தாரு. பாலச்சந்தர் சாரும் அதே மாதிரி விலகி இருந்தார். அதனால என்னோட ஆசை வந்து அவங்கள்ட்ட வந்து உதவி இயக்குனராக சேரணும் அப்படின்ற ஆசையை வந்து நிறைவேறாம போச்சு. அப்புறம் நான் வெளியில முயற்சி பண்ணி பழம்பெரும் இயக்குனர் ஜி என் ரங்கராஜன் அவர்களுடைய பையன் ஜி என் ஆர் குமரவேலன் அவர்களுடைய உதவி இயக்குனராக சேர்ந்து நினைத்தலை இணைக்கும் அப்படின்ற முதல் படம் உதவி இயக்குனராக பணியாற்றினேன். என்னுடைய அதிர்ஷ்டம் அந்த படத்தில் பாக்யராஜ் சார் வந்தார். அவர் கூட அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு அமைஞ்சது. அந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர் நான் தான் அப்படின்றனால கூட கொஞ்சம் அவர்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அந்த படத்தில் வந்து நிறைய அனுபவங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம், நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து சினிமாவை பற்றின விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப யதார்த்தமாக சொல்லி கொடுத்தார். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து அவர் வந்து இருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய படத்துக்காக வந்து என்னுடைய கதையை முதல் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் சார்ட்ட போய் அந்த கதையை சொல்லி ஒரு ஐடியா கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் சொல்லி கேட்டேன். முதல் நாள் கேட்டார். கேட்டுட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி போனேன். ஒரு வாரம் கழிச்சு போனேன். நான் சொன்ன கதையை அப்படியே என்கிட்ட திருப்பி சொன்னார். அந்த இடத்துல இது நல்லா இருந்துச்சு, இந்த இடத்துல இது நல்லா இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொன்ன கதையை 1 வீக் கழிச்சு திரும்ப அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே ஒரு படமாவே என்கிட்ட சொல்றாரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து கொஞ்சம் நெருக்கமாயிட்டோம் அவர்கிட்ட. அப்போ வந்து அவர் வந்து துணை முதல்வர் அப்படின்ற ஒரு படம், அவருடைய கடைசி படம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்தது. வர முடியுமா, ஒரு ஒரு ஒரு மாதம் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அந்த டயத்தில் என்னுடைய படம் வந்து ஆரம்பிச்சதுனால நான் போக முடியல. அதுக்கப்புறமும் ஆடியோ லான்ச்சு அது இதுன்னு அவர்கிட்ட வந்து ரெண்டு மூணு தடவை நேரில் போய் அவர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கேன். ரொம்ப யதார்த்தமான மனிதர், ரொம்ப அறிவுஜீவி, அனுபவசாலின்னு சொல்லலாம். அவருடைய படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அனுபவம் தான் நிறைய தெரியும். நம்ம வீட்டு பக்கத்தில் நடந்த சம்பவங்கள் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச நண்பர்களின் கதை இருக்கும், பாமரர்களின் கதை வந்து நிறையா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா வந்து அவர் வந்து நிறைய சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லாமல் அவர் வந்து இந்தியாவின் திரைக்கதை மன்னன் அப்படின்னு நேற்று இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே மனசு ரொம்ப என்ன சொல்லவே முடியல. இன்னைக்கு காலையில் தான் போய் அவருக்கு வந்து இறுதி மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன். அவர் இல்லைன்னா கூட அவர் படைத்த அந்த 27-29 படங்கள் வந்து காலகாலமாக நம்மள்ட்ட வந்து நிலைச்சு நிற்கும். ஆழ்ந்த வருத்தங்கள் சார், நீங்கள் இல்லாதது. நன்றி.
1: இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் என 80களில் பாக்யராஜ் போற்றப்பட்டார். திரைக்கதை அமைப்பில் அவர் கொண்டிருந்த ஆளுமைக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவரது இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளிவந்த அவசர போலீஸ் 100. 1977

முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் சில காட்சிகள் நடித்து நின்று போன படம் அண்ணா நீ என் தெய்வம். இந்த காட்சிகளின் மீதாக புதியதாக ஒரு திரைக்கதையை அமைத்து தாமும் அதில் இரட்டை வேடத்தில் நடித்து பாக்யராஜ் உருவாக்கிய அவசர போலீஸ் 100 வெற்றி படமாக அமைந்தது. நீங்காத நினைவலைகள் மறைந்த இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுக்கு பிரபலங்களின் புகழஞ்சலி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்.

0: மலரஞ்சலியில் இனி முன்னாள் தமிழக அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
1: வணக்கம். நான் முனைவர் வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர். நடிகர் பாக்கியராஜ் மறைந்துவிட்டார் என்கிற செய்தி அறிந்து உள்ளம் வருந்துகிறது, அத்தனா துயரை எய்துகிறது. தகைசால் பண்பாளரை இழந்துவிட்டோமே என்கிற உள்ளம் வருந்தி கொண்டே இருக்கிறது. ஆக சிறந்த ஒரு கதாசிரியர், எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போல ஒரு கதையை எடுத்து ஆழ்கிற நேர்த்தியும் அதை போல அதை முடித்து வைக்கிற அவருடைய பாங்கும் எல்லோருக்கும் எளிதாக கிடைப்பதில்லை. அது அவருக்கே உரிய ஒரு தனித்தன்மை, தனித்திறம். அப்படிப்பட்ட பாக்கியராஜ் மறைந்துவிட்டார். பல மேடைகளில் நாங்கள் ஒன்றாக உரையாற்றி இருக்கிறோம். உள்ளம் திறந்து பாராட்டி இருக்கிறார். ஒரு வைகை செல்வன் அவர்களையெல்லாம் அழைத்து பேச சொல்லுகிறீர்கள். அதே மேடையில் நானும் அவருக்கு இணையாக எப்படி பேச முடியும் என்று தன்னடக்கத்தோடு அவர் பேசியிருப்பதை நினைத்து பார்த்து நான் வியக்காத தருணமே இல்லை. அவர் இன்று நம்மிடமே இல்லை. இரண்டு ராஜாக்களை நாம் இழந்திருக்கிறோம். ஒருவர் பாரத ராஜா, அவருடைய சீடராக இருந்த பாக்கியராஜ். ஆக இப்படிப்பட்ட மகத்தான கலைஞர்கள் இல்லையேங்கிற வருத்தம் இயங்குகிறது. திரு பாக்கியராஜ் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன்.
0: அநேகமாக தன்னுடைய பலம் என்னவோ அதை கொண்டே வெற்றி காண்பதுதான் பாக்கியராஜ் அவர்களின் ஜெயிப்பதற்கான லட்சணமாக இருந்திருக்கிறது. நேற்று மறைந்த பாக்கியராஜ் அவர்களின் புகழ், அவருடைய சாதனை என்றும் மறையாது. ஆழ்ந்த இரங்கலுடன் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் என்பவள்ளி, ஆனந்த் பாபு, எஸ் எம் முத்துகிருஷ்ணன், நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா அவர்கள்.
1: சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில்

0: இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட C-295 ரக விமானம் தனது முதல் பயணத்தை இம்மாதம் மேற்கொண்டதாக கூறினார். இத்தகைய 40 விமானங்கள் தற்போது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விண்வெளித்துறைக்கு இது புதிய உத்வேகத்தை அளிப்பதோடு வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் கொல்கத்தாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட INS துணகிரி, INS சன்சோதக், INS அக்ரே ஆகிய 3 போர் கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், கடல் முதல் வானம் வரை நாடு பாதுகாப்பாகவும் தன்னிறைவதாகவும் திகழ்கிறது என்றார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கடந்த 21 தேதி உலகம் முழுவதும் 2500 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பல்வேறு யோகா நிகழ்ச்சிகள் இந்தியாவின் முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி என்றார். அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக யோகாசன சாம்பியன் பட்ட போட்டியில் 102 தங்கப்பதக்கங்கள் உட்பட 114 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நாட்டை கட்டமைப்பதில் மக்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்ட பிரதமர், மேற்காசிய சூழலை கருத்தில் கொண்டு தங்கத்தில் முதலீடு செய்வதை தவிர்க்குமாறும் வெளிநாட்டு பயணங்களை தள்ளி வைக்குமாறும் தாம் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க மக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக கூறினார். நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு காப்பீடு வசதிகள் தற்போது கிடைத்துள்ளதாக கூறிய அவர், பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதம மந்திரி ஆயுள் காப்பீடு உள்ளிட்ட திட்டங்களின் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். இத்தகைய திட்டங்கள் குறித்த தகவல்களை குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் நாட்டு மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மக்கள் மூட நம்பிக்கைகளை அறிவியல் அனுபவம் மற்றும் விவாதங்களின் அடிப்படையில் எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், சரியான தகவல்கள் மூலம் மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்றார். விளையாட்டுத்துறை வேகமாக வளர்ந்து வருவதாக எடுத்துரைத்த பிரதமர், இதில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறினார். தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் மக்களின் படைப்பாற்றலை பாதுகாப்பதற்காக நாளந்தா பல்கலைக்கழகம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய பிரதமர், சாஸ்திரார்த் என்ற அறிவுசார் விவாதங்களின் மூலம் பண்டைய மரபுகளை இப்பல்கலைக்கழகம் மீண்டும் உயிர்ப்பித்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டில் உள்ள பிற பல்கலைக்கழகங்களும் இத்தகைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பத்தை இந்தியாவின் பாரம்பரியத்துடன் ஒருங்கிணைக்கும் புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் உருவாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். இந்திய கலாச்சாரம் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றடைவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறிய பிரதமர், டொமினிக் குடியரசில் வசிக்கும் இந்தியர்கள் வேத மந்திரங்களை கற்றுத் தேர்ந்து வருவதாக எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த செங்கற்களாக மாற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாக கூறிய பிரதமர், பொது இடங்களை அலங்கரிக்க இத்தகைய செங்கற்களை பயன்படுத்த அறிவுறுத்தினார். விநாயகர் சதுர்த்திக்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகள் உள்ளூர் மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவினைஞர்களால் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறிய பிரதமர், களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு பொதுமக்களை வலியுறுத்தினார். இதன் மூலம் ஆறு, குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்று பிரதமர் கூறினார். நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், மழை நீரை சேமிப்போம் இயக்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தலைநகர் விக்டோரியாவில் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்து வருகின்றனர். தொடர்ந்து பிரதமர் அந்நாட்டு தேசிய சட்டமன்றத்தில் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினரையும் சந்திக்க உள்ளார். பின்னர் ரோஷ் கைமானில் நடைபெறும் செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்கிறார். நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் வனவிலங்கு பாதுகாப்பு கொள்கைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் சரிஸ்கா புலிகள் காப்பகத்தில் மீண்டும் புலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டு 18 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலகின் மொத்த காட்டுப்புலிகள் எண்ணிக்கையில் 75% இந்தியாவில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்செந்தூரில் இருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்குவது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ்

0: கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ரயில் நிலைய மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் உலகத்தரம் வாய்ந்த அடிப்படை கட்டமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் உட்பட மாநிலத்தின் 77 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெறுகிறது. இம்முகாமை முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சென்னை பாலவாக்கத்தில் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் நன்னகரம் துணை சுகாதார நிலையத்தில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ், கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் ஆகியோர் இம்முகாமை தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரத்தில் சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்து பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை தவறாது வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்.
1: நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின்படி தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக அனைத்து பகுதியிலும் அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும். ஒரு சிலர்லாம் தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி விடுபடாம இருக்கிறதுக்கு நீங்க அக்கம் பக்கம் இருக்கிற குழந்தைங்களாம் நீங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. அப்படியும் விடுபட்டா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மருந்தை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும்.
0: மாநிலம் முழுவதும் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்படும். விடுபட்ட குழந்தைகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசின் வருவாய் இழப்பிற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2028 நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் பரிந்துரையின்படி முடிவெடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் அரசு போக்குவரத்துக் கழகத்திற்கு இனி குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளை மட்டுமே வாங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மகளிருக்கான இலவச பயணம் திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழக அரசு அனைத்து துறைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் ஜாம்பானோடை ஷேக் தாவூது ஆண்டவர் தர்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அரசு பதவியேற்ற 40 மக்களுக்கு இடையூறாக இருந்த டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூறினார். தமிழகம் தற்போது பல்வேறு துறைகளில் நெருக்கடியை சந்தித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் உரத்தநாட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், மாநிலத்தில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பாக இரவு நேர மின்தடை தொடர்வதாகவும் கூறினார். தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக பல்வேறு தகுதி விதிமுறைகளை சுட்டிக்காட்டி விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி மறுக்கப்படுவதாகவும் அவர் குறை கூறினார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தில் புத்தக திருவிழா இன்றுடன் நிறைவு பெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கடந்த 19 தொடங்கிய நெய்வேலி புத்தக கண்காட்சி 10 நடைபெற்றது. இதில் 1,00,000 மேற்பட்ட பார்வையாளர்கள் இதுவரை பார்வையிட்டுள்ளனர். 150 மேற்பட்ட பதிப்பகத்தைச் சேர்ந்த தங்களுடைய படைப்புகளை பார்வைக்கு 200 மேற்பட்ட அரங்குகளில் வைத்துள்ளனர். இதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் பார்வையிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். கடலூர் மாவட்டத்திலிருந்து இளஞ்செழியன்.
0: நெல்லை அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் ஆணி தேரோட்டம் தற்போது வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், கிராமப்புற தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா உள்ளிட்டோர் தேரை வடம் பிடித்தனர். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லார்ட்ஸில் இந்தியா ஆஸ்திரேலியாவை இன்றிரவு 7 எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் ஒற்றையர் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். நாளை நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஸ்ரீகாந்த் சீன தைப்பேயின் சூ லீ யாங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வெற்றியடைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மனியுடன் தற்போது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை கோவைக்கு கூடுதல் ரயில்களை இயக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் போலியோ சொட்டு மருந்து முகாமை சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
4: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜி

0: சேதாரத்னா ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
0: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: அக்கா 100% அடிச்சு சொல்ற, இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல.
0: அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
3: இனிய மதிவணக்கம் நேர்களே, கேட்கப் போகிறோம் கவிதை அரங்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நம் இதயங்களின் இசையில் நினைக்க, மெல்லிசையில் இசைக்க, கனப்பொழுதில் சிலிர்க்க, உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இடையான கவிதை சோலையாய் வளவரம் காத்திருக்கிறது கவிதை.

0: பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
1: இனிய மதிவணக்கம் நேர்களே, கேட்கப் போகிறோம் கவிதை அரங்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம் இதயங்களின் இசையில் நினைக்க, மெல்லிசையில் இசைக்க, கனப்பொழுதில் சிலிர்க்க, உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் இடையான கவிதை சோலையாய் வளவரம் காத்திருக்கிறது கவிதை அரங்கத்தில் முதல் பாடல்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசை சாரலாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வாழும் கவிதையாக இருக்கக்கூடிய கவிதை தாங்க அம்மா. அம்மா என்ற சொல் உயிரின் முதல் இசை. அன்பை மட்டும் விதைக்கும் அவருடைய குணம். வழியை கூட சிரிப்பால் மறைக்கும் மனம். உலகில் ஈடு இல்லாத உறவு தாங்க அம்மா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
3: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க கவிதை அரங்கம். உலகம் முழுதும் தேடினாலும் அம்மா போன்ற அன்பு கிடைக்குமா? வாழ்க்கை முழுதும் நீ இல்லாது எதுவும் நடக்குமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை சாரலாய் மழை தூரலாய் இசைக்கிறது கவிதை அரங்கம். இருள் வந்தாலும் ஒளி தருவாய், இடர் வந்தாலும் துணை நிற்பாய், கண்ணீரை சிரிப்பாக்குவாய், எங்கள் காயங்களை அன்பால் தேற்றுவாய்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எத்திசைக்கும் நம் இசையாய் வளம் வருகிறது கவிதை அரங்கம். கருவறியில் உயிரை தாங்கினாய், கண்ணீரை சிரிப்பாக்கினாய், வழியிலும் வாழ்வை தந்தாய், இடர்களிலும் இன்பம் தந்தாயே.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் மனதை மதிய வேளையில் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது கவிதை அரங்கம். கண் திறந்தால் காணும் சாமி, கண் மூடாமல் என்னை காக்கும் சாமி, நான் வாட நீ வாடும் சாமி, இங்கு வேறு ஏது சாமி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தேனீசையில் நனைய வருகிறது கவிதை அரங்கம். அன்பும் நீயே, அறிவும் நீயே, ஆற்றல் நீயே, ஆனந்தம் நீயே, ஆர்ப்பரிப்பும் நீயே, அமைதியும் நீயே எங்கள் தாயே.

இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் கவிதை அரங்கம். நன்றி கூடி விடைபெறுகிறேன். காளிதாஸ். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவள்ளூர் மாவட்டம் தேர்வாய் கண்டிகை ஏரியில் 8 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூர், சென்னை கொரட்டூர், அயப்பாக்கம், நெற்குன்றம், தாமரப்பாக்கம், வளசரவாக்கம், ஊத்துக்கோட்டை, புழல் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. வாணியம்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம், சென்னை அண்ணாநகர் மேற்கு, வில்லிவாக்கம், ஆம்பூர், சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சென்னை எம்ஜிஆர் நகர், திருநின்றவூர், எலந்தக்குட்டை மேடு, அவலாஞ்சி, மடிப்பாக்கம், மணலி, மதுரவாயல், கொளத்தூர்.

0: சைதாப்பேட்டை, அரூர், திருவொற்றியூர், கிருஷ்ணகிரி, அம்பத்தூர், சென்னை விமான நிலையம், ஆலந்தூர், மீனம்பாக்கம், எண்ணூர், அமைந்தகரை, விம்கோ நகர், முகலிபாக்கம், சின்னக்கோரை, திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, தண்டையார்பேட்டை, கொளப்பாக்கம், டேனிஷ்பேட் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. மணலி, பெரியப்பட்டி, நுங்கம்பாக்கம், அம்பத்தூர், சென்னை ஆட்சியர் அலுவலகம், மணலி நியூ டவுன், அரூர், திருவாலங்காடு, சாம்ராஜ், வடப்புதுப்பட்டு, சென்னை கொரட்டூர், செருமுள்ளி, அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், சாலிகிராமம், குடியாத்தம், கத்திவாக்கம், சென்னை நுங்கம்பாக்கம், கல்லன்றி, பேசின்பாலம், கலசப்பாக்கம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், மேட்டூர், அடையாறு, உட்பிரையர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், பேரையூர், மாதவரம், பெரம்பூர், பெருங்குடி, நந்தனம், ஓமலூர், திருத்தணி, வேலூர், கலவை, குமுடிப்பூண்டி, பாரூர், மேட்டுப்பட்டி, கெத்தை, ஆலங்காயம், காட்பாடி, ஆற்காடு, மேலாளத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், பள்ளிக்கரணை, ஊத்தங்கரை, பாம்பாரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது, இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவாகியிருந்தது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.5 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். தருமபுரி, நாகப்பட்டினம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம், நீலகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. கோயம்புத்தூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலையே தொடரக்கூடும். இன்று தொடங்கி வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக

அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும், இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 312 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இலங்கை ஏ அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் பிற்பகல் 3:04. 103.3 மதுரை பண்பலை, 100.9 ராமேஸ்வரம் பண்பலையில் மெல்லிசை பாடல்களின் தொகுப்பாய் இனிவரும் நேரம் கேட்டு ரசிக்கலாம் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம் தாண்டவம் திரைப்படத்திற்காக. சைந்தவி, சத்யபிரகாஷ், ஜி வி பிரகாஷ் குமார் இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

நேரம் பிற்பகல் 3:10. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அடுத்த பாடல் கேட்கலாம். டார்லிங் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் குரலில் பாடல் இதோ.

0: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் யாரடி நீ மோகினி திரைப்படத்திற்காக. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் நா முத்துக்குமார் வரிகள்ல உதித் நாராயணன் குரல்ல பாடல் கேட்கலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: Is your heart speaking to her? Can you feel the love?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் பிற்பகல் 3:23. இதமான ராகங்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வாரணம் 1000 திரைப்படத்திற்காக.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்லிசையால் நம் மனம் தொட்டு செல்கிறது மெல்ல வரும் பாட்டு. நேரம் பிற்பகல் 3:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் 10 என்றதுக்குள்ள திரைப்படத்திற்காக. இதோ பாடல் ஒலிக்கிறது சத்யபிரகாஷ் குரலில்.

நேரம் பிற்பகல் 3:35. சுகமான ராகங்களாக கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் ஆதவன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், சின்மயி, மேகா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

0: மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கேட்கலாம் விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக. கமல்ஹாசன், சங்கர் மகாதேவன் இருவர் இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ. இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் கோ. வசந்த் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கேயே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக கேட்கலாம் சகா திரைப்படத்திற்காக. ஒலிக்க வரும் இந்த பாடலோடு நிறைவடைகிறது மெல்ல வரும் பாட்டு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்த ஒரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசியா விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்து கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும் இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம்

ஒன்று வெள்ளி பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைபேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோ மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: வணக்கம் நேர்களே, மகிழ்ச்சியான மாலை நேர வணக்கங்களோடு அட்டக்களம் நிகழ்ச்சியில் இணைப்பது வயலட் மேரி மற்றும்
1: காளிதாஸ்.
5: இன்னைக்கு அட்டக்களம் நிகழ்ச்சி எப்படி போக போகுது காளிதாஸ்?
1: ரொம்ப அருமையா அட்டகாசமா போக போகுது.
5: ஓ, இன்னைக்கு சண்டே அப்படின்னாலே அப்படியே ஒரு ரிலாக்ஸா இருக்கும் மைண்டு, நம்ம பாடி எல்லாமே அப்படியே ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். ஆனா நேரம் போக போக போக நைட்டு வரும்போது ஒரு கவலை வரும் பாருங்க, ஐயோ நாளைக்கு மண்டே ஆச்சே அப்படிங்கிற ஒரு ஃபீல் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வரும் இல்லையா?
1: கண்டிப்பா.
5: ஆனா அந்த மாதிரியான கவலைகள்லாம் எதுவுமே வேண்டாம், தூக்கி போட்டுட்டு இந்த நொடி இந்த பொழுது நம்ம வாழ்ந்துருவோம் அப்படிங்கறத வந்து நிரூபிக்கும் விதமா தான் இன்னைக்கு நம்ம ஆட்டக்களத்தை என்ஜாய் பண்ண போறோம் இல்லையா?
1: கண்டிப்பா.
5: ஆட்டக்களத்துல இன்னைக்கு என்ன விளையாட போறோம் நம்ம?
1: இன்னைக்கு வந்து என்ன விளையாட போறாங்க கண்டுபிடிங்க நீங்க.
5: இல்லப்பா, நீங்க சோ ஒரு க்ளூ கொடுங்க.
1: க்ளூ கொடுக்கணுமா? கண்டுபிடிங்க.
5: அப்படியா, என்னன்னு பாத்தறலாம், யோசிக்கிறேன். அங்கேயும் கண்டுபிடின்னு தான் வந்தது, அதுல ஒன்னும் க்ளூ ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியலையே.
1: க்ளூவே அதான்.
5: அப்படியா, கண்டுபிடி கண்டுபிடின்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம தலைப்பு வச்சிருக்கோம் ஆட்டக்களத்துல. கண்டுபிடி அப்படின்னா போலீஸ் திருடு அந்த மாதிரி விளையாட்டா?
1: இல்ல, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் வரப்போது, அதை கண்டுபிடிக்கணும்.
5: சரி, புரிஞ்சு போச்சு எனக்கு என்ன விளையாடுறோம்னு புரிஞ்சு போச்சு. அப்ப நீங்களே நிகழ்ச்சியை தொடங்கிருங்களேன்.
1: சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓடிக்கொண்டிருக்கும், ஆனால் வந்து அதை வந்து அடையும் எடுத்து வைக்க முடியாது. ஓடிக்கொண்டிருக்கோம் ஆனால் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது.
5: நான் கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு விடுகதை சரியா?
1: ஆமா, விடுகதை தான் இன்னைக்கு
5: நம்ம கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம விடுகதை தான் நாங்கள் கேட்க போறோம். அதுக்கு உண்டான பதில வந்து நீங்க கொடுக்க போறீங்க. இப்போ முத விடுகதை வந்து நீங்க எனக்காக கேட்டிருக்கீங்க, அதுக்கு உண்டான பதில் வந்து எனக்கு தெரியும். சொல்லிடட்டுமா?
1: சொல்லுங்க.
5: ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்காது, அது என்ன அப்படின்னீங்கன்னா கடிகாரம். அதுதான் இந்த ஒரு இந்த பொழுது ரொம்ப ஒரு அருமையான பொழுதாக அமையட்டும், இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரமா அமையட்டும் அப்படிங்கிற வந்து சிம்பாலிக்கா சொல்லக்கூடிய விடமா கடிகாரம் அப்படிங்கிற இந்த ஒரு விடுகதையோட நிகழ்ச்சியில் நாம் பயணிக்கலாம். நேர்களே, நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்க மனசுல சந்தோஷமா விளையாடுறதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்
1: 25:30-170 அறிமுக நேர்களும், 25:30-171 அனைத்து நேர்களும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
5: நிச்சயமா, அப்போ நம்ம இணைப்பில் காத்திருக்க முதல் நேர சந்திக்கலாம். வணக்கம்
6: மேரியம்மா. வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க
6: மேரியம்மா? வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
6: மல்லிகார்மம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் அருப்பழுந்து எங்க வீட்டுக்காரமா தான் உங்ககிட்ட பேச போதுதாங்க.
5: சரி, கொடுங்க.
6: வணக்கம் இருவருக்கும். வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்.
5: கேட்டலாம்.

0: விடுகதைய மல்லிகா, அவங்க நீங்க உங்களுக்கு விடுகதையெல்லாம் சும்மா அப்படி இடது கையில சொடக்கி போட்டு நிமிஷத்துல சொல்லிடுவீங்க. உங்களுக்கான ஒரு எளிமையான விடுகதை கேட்டலாமா? எல்லாருக்கும் சொந்தமானது, ஆனா யாருமே அதை வச்சுக்க முடியாது. அது என்ன பேரா? பேர் அது எப்படி வரும்? எல்லாருக்கும் சொந்தமானதா இருக்கும். ஒரே பேர் எல்லாரும் வச்சாதானே எல்லாருக்கும் சொந்தமானதா இருக்கும் இல்லைங்களா? விடுகதைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் குழுலாம் கிடையாது அதுல. வரமாட்டேங்குதா?
1: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களே.
0: எல்லாருக்கும் சொந்தமானது, ஆனால் யாருமே வச்சுக்க முடியாது. அது என்ன? இது வந்து நம்ம வளர வளர அதுவும் வளரக்கூடியது. எல்லாருக்கும் சொந்தமானது, கேள்வியை சரியா கவனிங்க, எல்லாருக்கும் சொந்தமானது ஆனா யாருமே வைத்துக் கொள்ள முடியாதது. நாம வளரும் போது அதுவும் வளர்ந்துட்டே வரும். இல்ல, ரெண்டுக்குள்ள கொடுத்தாச்சு. நன்றி, ரொம்ப நிகழ்ச்சியில நல்லா அருமையா கலந்துகிட்டீங்க. நன்றிமா, நன்றி. அடுத்த நேருக்கு வழி விட்டுறலாம். தொடர்ந்து நம்ம இணையலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்.
8: அக்கா 100% அடிச்சு சொல்ற, இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
9: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுக்கு June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமுருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
1: எத்திசையிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பரபரப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண் 2530-170 அறிமுக நேயர்களும் 2530-171 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு என்ன?
0: கண்டுபிடி கண்டுபிடி. அதை நம்ம முதவே சொல்லிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம விடுகதையை தான் கேட்குறோம். அதுக்குண்டான பதிலடிங்க சொல்லி தான் இன்றைக்கி ஆட்டக்களத்தில் நீங்கள் விளையாட போகிறீங்க. அடுத்த விடுகதையை கேட்குறதுக்கு இனிப்பில் காத்திருக்கோம். நேரம் கூப்பிட்டுடலாமே.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
10: ஐயா நலமா?
1: நலமாக இருக்கும், நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
10: நான் ராமநாதபுரத்துலேருந்து ஈசாபாளையத்துலேருந்து ஷேக் பேசுகிறேன் ஐயா.
1: அருமை அருமை. இன்றைக்கி என்ன தலைப்புனு தெரியுமா உங்களுக்கு?
10: பங்கு கொண்டேன் கடி, இதில் பங்கு கொண்டேன். இதில்
1: திரும்ப சொல்லுங்கள்.
10: நேற்று அந்த ஈவினிங் இந்த 4 மணிக்கு ப்ரோக்ராம் நடந்துச்சுல, அந்த கடி கடி ஜோக் வந்தது.
1: இசைக்கடி? ஆமாம் ஆமாம்,
10: இசைக்கடி. அதில் பங்கு கொண்டேன்.
1: சரி சரி சார்.
0: மகிழ்ச்சி, நேத்தும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டமான ஒரு நேயர் அப்படின்னு தான் சொல்லணும். கேட்டலாமா உங்களுக்கான கேள்வி? பிறக்கும் போது உயரமா இருக்கும், போக போக குட்டையாயிக்கிட்டே போகும், அது என்ன?
1: விடுதலை. எப்படி குழு சொல்றது?
0: ஒரு இல்ல, இது வந்து எப்படின்னா க்ளூ தானே கேட்டிருக்கீங்க. ஒரு புன்னகை அப்படிங்கறது, ஒரு இறுக்கமான சூழ்நிலையில ஒரு புன்னகை அப்படிங்கறது அப்படி பளிச்சுன்னு அந்த சூழ்நிலையை மாற்றும்.
10: ஆமா,
0: அதுக்கு இணையானது.
10: பற்களமா?
0: இல்ல இல்ல, அது பிறக்கும் போது உயரமா இருக்கும், போக போக குட்டியாயிட்டே போகும். உங்க பற்களை நீங்க லைட்டா தடவி பாருங்க. டெய்லி கால பல் தேய்க்கும் போது உயரமா இருந்துச்சா? குழந்தையா இருக்கும் போது வளர வளர குட்டையா போயிடுச்சா?
10: கேள்வியை நான் சரியா புரிஞ்சுக்கல.
0: சரி சரி, அதுல ஒண்ணு இல்ல, பரவாயில்ல.

0: தானே.
1: அதாவது பிறக்கும் போது உயரமாக்கு போக போக குட்டையா இருக்கான்.
0: ஆமா
2: தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
0: சொல்லுங்க.
2: இருவருக்கும் இனிய வணக்கம்.
3: வணக்கம்
0: ஐயா.
2: விடுகதைய சொல்லுங்க.
0: அந்த நபருக்கு கேட்டதே உங்களுக்கும் கேட்டுடலாமா இல்ல உங்களுக்கு வேற புதுசா கேட்டுடலாமா?
2: அதே கேளுங்க, நான் அடுத்தது கேளுங்க, நான் சொல்றேன். இது வந்து மிழுகு பத்தி மேடம்.
0: நல்லா யோசிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர். உங்களுக்கான அந்த நீங்க வந்து கொடுத்த ஆன்சர் வந்து நம்ம போனஸ் ஆன்சரா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கான கேள்வி வருது சரிங்களா?
2: சொல்லுங்க.
0: தலை இருக்கு, வால் இருக்கு, உயிர் இல்லை, அது என்ன?
2: தலை இருக்கு, வால் இருக்கு, உயிர் இல்லையா?
0: ஆமா.
3: முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும்.
0: எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு
2: தோணுதா?
0: அதுதான் அந்த குழுன்றது சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே விட வந்துருச்சே உங்களுக்கு. தலையும் இருக்கு, வாலும் இருக்கு, ஆனா உயிர் இல்ல. விட அதுக்குள்ளதான் இருக்கு.
2: அப்படிங்களா? சரியல மேடம்.
0: நன்றி நன்றி. இணைப்பில் காத்திருக்கோம், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து?
4: வணக்கம் சார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலமட்டியில் இருந்து எஸ். ராமர்.
0: ராமரையா சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கேள்வி கேட்டலாமா இல்ல அடுத்த விடுகதை போட்டுடலாமா?
4: எதுனாலும் கேளுங்க, முயற்சி பண்றேன்.
0: எவ்வளவு எடுத்தாலும் குறையவே குறையாதுங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா குறையவே குறையாது. அது என்ன?
4: அது வந்து பூமியில எடுக்கிறதா, வானத்துல எடுக்கிறதா, எதுல எடுக்கிறது?
0: இல்ல, நமக்குள்ள இருக்கிறது, ஹியூமன், அதுல இருக்கிறது.
4: அன்பு. அன்பு.
0: அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் சும்மா போங்க, இதெல்லாம் கிடையாது.
3: நெருக்கி வந்துட்டாரு.
0: அது வந்து அன்பு அப்படிங்கறது ஒரு உணர்வு பூர்வமானது சரிங்களா?
4: இன்னொரு முறை சொல்லுங்க ப்ளீஸ் க்வெஸ்சன்.
0: எவ்வளவு எடுத்தாலும் குறையாது.
4: எவ்வளவு எடுத்தாலும் குறையாது.
0: அன்பு அப்படிங்கறது நபருக்கு நபர் வந்து வேறுபடும் இல்லைங்களா?
4: இதயம் ஒண்ணுதான், ஆனா எல்லா பேருடைய அனுபவங்கள் வேற.
0: ஆமா.
4: நாலு தமிழியானது இதயம், பட் ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு ஆளுக்குரியது வித்தியாசப்படும். ஆமா சரிங்க மேடம். இப்ப எவ்வளவு பேர் தான் ஒரே தலைமுடிய சொல்லலாமா மேடம்?
0: இல்லையே, போக போக தலைமுடி எல்லாம் கொட்டி போய் அடையாளமே தெரியாம ஆயிடுறாங்களேங்க.
4: ஆமா ஆமா, சின்ன மாறிடுது.
0: கரெக்ட்.
3: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா முடியும்.
4: இன்னொரு முறை சொல்லுங்க திரும்ப ப்ளீஸ்.
0: எவ்வளவு எடுத்தாலும் குறையாது, அது என்ன?
4: எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. பிளட் தான் மேடம்.
0: இல்ல இல்ல, நம்ம மனித உடல்ல மொத்தமே 5 லிட்டர் தானே.
4: இல்ல இல்ல, அது எடுக்க எடுக்க ஊறும் இல்லையா?
0: ஓஹோ, அப்படியா?
4: ஆப்பிள் சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், சூப் குடிக்கலாம்.
0: அப்படியா? இருந்தாலும்
4: அது ஊன ஊன்றது.
0: ஆமா, இடையில இடையில. ஆமா, அவர் வடிவேலு சாரோட காமெடியும் சேர்ந்து வரும், அவரும் நம்மளோட சேர்ந்து விளையாடுறாரு.
4: எஸ் எஸ், குட்.
0: நன்றிங்க. நன்றி. நன்றி. ரொம்ப அருமையா, ஒரு சிறப்பா நல்லா முயற்சி பண்ணீங்க. நேரம் இப்ப சரியா 4:15 ஆகிட்டு இருக்கு.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்க இருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பர வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
7: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
6: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: சரி ஓகே.
1: கருப்பு வெள்ளை சீருடை அணிந்திருக்கும் ஆனால் பள்ளிக்கு போகாது, அது என்ன?
2: கருப்பு வெள்ளை சீருடை அணிந்திருக்கும்
1: ஆனால் பள்ளிக்கு போகாது.
2: கண்ணா?
1: இல்லைங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க.
2: குழு
0: இது வந்து சாதாரணமா வந்து வனங்கள்ல வாழக்கூடியது ஒரு உயிரினம்.
2: கருப்பு வெள்ளை
1: சீருடை அணிந்திருக்கும்
2: பள்ளிக்கு போகாது, வனங்கள்ல உயிர் வாழ்றதா?
0: ஆமா.
2: சிட்டா?
0: எது?
2: சிறுத்தை. சிறுத்தை.
1: சிறுத்தை. கருப்பு வெள்ளை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
0: அது கருப்பு வெள்ளையில இருக்காது, அது ஒரு மாதிரி மரக்கலரால இருக்கும். சிறுத்தை
1: கொஞ்சம் நெருங்கி வந்துட்டாரா?
0: சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம். இனிப்பில் காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். ரொம்ப நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க?
3: நன்றிமா. திரும்ப ராமநாதபுரத்துல ஜெயக் பேசுறேன்மா, விடுதலை தொடரலாமா?
0: இல்ல, ரெண்டாவது முறையா வரீங்களா?
3: ஆமா, நான் அது ரெண்டாவது முறை தான் வரேன்.
0: இல்ல, ஒரு ஒரு நேயருக்க ஒரு தடவை தாங்க வாய்ப்பு. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: வயலட் மேரி மேடத்துக்கும் காளிதாசாருக்கும் வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
1: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: இன்னைக்கு நான் தலைப்பு என்னதுங்க?
4: கண்டுபிடி. கண்டுபிடி.
1: கண்டுபிடிச்சலாமா?
4: கண்டுபிடிச்சலாம் சார். ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா, அது எனக்கு தெரியும்.
1: சொல்லுங்க.
4: நம்ம வளர வளர அது வளர அப்படின்னு சொன்னீங்க, நிழல் அது.
1: நிழலா?
4: சரி, வேற என்ன சொல்லுங்க.
0: பரவாயில்ல, நாலா பக்கமும் யோசிக்கிறதுக்கு நாங்க கூண்டுகோலா இருக்கோம் பாருங்க. அதை நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. சரி சரி, இல்ல அந்த தெரியாத விடுகதைக்கெல்லாம் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில அதுக்கு உண்டான பதில சொல்லுவோம், சரிங்களா? இப்ப உங்களுக்கானதை கேட்டுடலாம். வாங்கும் போது கருப்பா இருக்கும், பயன்படுத்தும் போது சிகப்பா மாறிடும், கடைசில தூளா போயிடும். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இந்த நேரத்துல அட்டக்களத்தோட இணைந்து இந்த நாளை வந்து கொண்டாடும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு பொழுதுகளும் உற்சாகமானதா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு நம்ம அட்டக்களத்துல கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல விடுகதை தான் கேட்டு இருக்கோம். இனிப்பிலேயே மடுத்த நேயர், வணக்கம். இனிப்பு வந்து துண்டிக்கப்பட்டுருச்சு. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: ராமநாதபுரத்துல இருந்து உமாராணி பேசுறேன்.
0: உங்க உங்க ரேடியோ வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்க தள்ளி இருந்து பேசுங்கம்மா. நீங்க ரேடியோ பக்கத்துல வச்சிருக்கிறதுனால நீங்க பேசுறது உங்களுக்கே திரும்ப எதிரொலியா கேட்டுக்கிட்டு இருக்கு, சரிங்களா?
5: சொல்லுங்க.
0: தண்ணிய பார்த்ததுமே அப்படியே மறைஞ்சு போயிடுங்க. தண்ணிய பார்த்ததுமே, தண்ணீரை கண்டதுமே அப்படியே வந்து மறைஞ்சு போயிடும். அதாவது சூரியனை கண்ட பனித்துளி வந்து எப்படி எப்படியே காணாம போகுதோ அதே மாதிரி தண்ணியை பார்த்ததும் இதுக்கு அரைஞ்சிருங்க அப்படியே.
5: பனிக்கட்டி?
0: ஆஹா, பனிக்கட்டி எப்படி? தண்ணியை பார்த்ததும் பனிக்கட்டி எப்படி கரையும்?
5: தண்ணியை பார்க்கவும் கரையும்.
1: முயற்சி பண்ணுங்க.
0: இல்ல, தண்ணியில கரையும் அப்படின்னு சொல்லியாச்சு, டக்குனு மைண்ட்ல உடனே இதாயிரும் இல்லையா?
1: முயற்சி பண்ணுங்க.
0: நம்ம உடம்புலயே இருக்கக்கூடியதுதான் அது.
5: உடம்புலயே இருக்கிறதா?
0: ஆமா.
5: நாக்கா?
0: அப்போ தண்ணியில கரைஞ்சுகிட்டு இருக்கு உங்க நாக்கு. நன்றிமா, நன்றி. முயற்சி செய்ததற்கு நன்றி. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், உங்களுக்கான விடுகதை கேட்டுடலாமா?
6: கேட்டுடலாம்.
0: எவ்வளவு வேகமா ஓடினாலும் உங்களை யாராலையும் முந்த முடியாது, அவ்வளவு பெரிய ஓட்ட பந்தய வீரர் நீங்க.
6: எவ்வளவு வேகமா ஓடினாலும் என்னை யாராலையும் பிடிக்க முடியாது.
0: ஆமா.
6: வேகமா காத்தா? காற்று
0: இல்ல இல்ல,
6: காற்று யாராலையும் பிடிக்க முடியாதுல்ல.
0: நீங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும் நீங்க ஓட ஓட உங்களோட சேர்ந்து பயணிக்கும் காத்து. காத்து இல்லாம நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது. எவ்வளவு வேகமா ஓடினாலும் உங்களை வந்து முந்தவே முடியாது.
7: சப்பா முடியலப்பா.
6: எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இருக்கு.

0: நேரம் 4:21:30 ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 101.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நம்ம இன்னைக்கு ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல விடுகதைகளை தந்துகிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து ரொம்ப நல்லா உற்சாகமா கலந்துகிட்டு ரொம்ப ஆர்வமா வந்து கண்டுபிடிக்கிறத மூளை கையில எடுத்து சும்மா கசக்கி எனக்கு எப்படியாவது பதில சொல்லியே தீரணும் அப்படிங்கிற முனைப்போட விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் காத்திருக்கோம், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் ராமேஸ்வரம் தாலுகா பாம்பல்ல இருந்து நம்புகுமார் பேசுறேன்.
1: ஓகே, இன்னைக்கு தலைப்பு என்ன?
2: தலைப்பு வந்து கண்டுபிடி கண்டுபிடி.
0: ஓகே, உங்களுக்கான விடுகதை கேட்டறலாமா?
2: ஏற்கனவே ஒரு நீங்க ஒரு விடுதலை கட்டங்கள்ல தலை இருக்கும், வால் இருக்கும், உயிர் இருக்காதுங்க.
0: ஆமா,
2: அது வந்து பட்டம்.
0: பட்டமோ சொல்லலாம், விளையாட்டுகள் எல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம்.
2: அப்படியா? சரி, இப்ப நீங்க வேற கேளுங்க.

0: கேட்கலாமா?
1: சொல்லுங்க.
0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்து புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களுக்கும் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லா மாவட்டம்
1: விளையாடுறதுக்கு மட்டும்தான் இந்த நம்பரை வந்து நீங்க பயன்படுத்தணும். சரிங்களா?
0: நன்றி
1: நன்றி. நேரம் 4:28 ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நம்ம இன்றைக்கி ஆட்டக்களத்தில் கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்பில் விடுகதை தான் கேட்டு நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். என்ன பிள்ளையனையும் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். யாருங்கிறது?
2: ஐஸ்வர்யா, மதுரையிலேருந்து பேசுகிறேன்.
3: இன்னைக்கு நான் உங்களுக்கு விடுகதை கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம் சார்.
3: என்னை தலையில் மாற்றினாலும் நான் அதே போல தான் இருப்பேன், அது என்ன?
2: கொஞ்சம்
1: அப்படியே யோசிச்சு பாருங்களேன். கண்ணு முன்னாடி மௌன விரதமா இருக்கு.
2: தலைகீழா பிடிச்சாலும் நேரா பிடிச்சாலும் ஒரே மாதிரி.
1: ஆமா ஆமா. ஒரு பக்கம் தான் மருந்து
3: இருக்கும். நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பரபரப்பா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா மூளையெல்லாம் கசக்கி போயிட்டு இருக்கு. ஆட்டக்களம் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண் 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு என்ன?
1: கண்டுபிடி கண்டுபிடி, அதுதான் இன்றைய தலைப்பு. விடகதையை வந்து கொடுத்து நம்ம அதுக்கு விடையை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் நேயர்கள் கிட்ட. நேயர்களும் வந்து நல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கலிதாஸ், அடுத்து நம்ம விடுகதை கேட்க தயாரா இருக்கோம், நேர சந்திக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: மாலை வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம். மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்றது யாரு?
2: நான் உக்கிரபாண்டியன் பேசுறேன்.
1: ஆ, ஐயா கேட்டலாமா உங்களுக்கான விடுகதைய?
2: கேளுங்க.
0: கண் ஒன்று பார்க்காது, அது என்ன?
2: கண் ஒன்று
0: இல்ல, ஒன்று இல்ல, கண் உண்டு.
1: கண் இருக்கு ஆனா பார்க்காது. அது
3: அழகரையா
1: சொல்லிடலாமா உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
3: இதுக்கு முன்னாடி ஒரு கதை போட்டீங்கல்ல,
1: சூப்பருங்கய்யா, சூப்பர், அருமையா சொல்லிட்டுங்க. உங்களோட போனஸ் ஆன்சரா இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப உங்களுக்கான விடுகதை வருது, சரியா? கால் இருக்குது ஆனா அது நடக்காதுங்க, அது என்ன?
3: கால் உண்டு ஆனா நடக்காது, கால் வாய். கால் கால் உண்டு வாய் உண்டு நடக்காது, காலாங்கரை சொல்லுவா கால் வாய்.
1: நாங்க ஒண்ணு சொன்னா காலை மட்டும் சொன்னா நீங்க வாயை சேர்த்து இழுத்துட்டு வரீங்க கூட. நாங்க சொல்றது கால் மட்டும் தான், நீங்க வாயை துணைக்கு கூப்பிட்டு
0: வரீங்க.
1: ஐயோ, எங்களுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. கால் இருக்கு ஆனா நடக்காது, நடக்க மாட்டேன் அப்படி சொல்லும். கண்டுபிடிச்சிட்டீங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றிங்க, நன்றி. என் பிள்ளையினே அடுத்த நேர். வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: இணைப்பிலிருந்து தொண்டிக்கப்பட்டு விட்டா இது. நேர்மைப்போ சரியா 4:37 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நம்ம இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல விடுகதையோடு விளையாடிக்கிட்டு இருக்கோம். இணைப்பில் இணைய மறுத்த நேயர் வணக்கம்.

0: வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம், ராமநாதபுரத்துல இருந்து வேலுநாச்சியா பேசுறேன்.
2: வேலுநாச்சியார், உங்களோட கேள்வி கேட்டுலாமா?
1: இந்த தண்ணியில அழியும் சொன்னீங்க, பிம்பமா மேடம்?
2: தண்ணியில அழியக்கூடியது பிம்பமா? அப்படியா, உங்களுடைய விடுகதை எல்லாருக்கும் சொந்தமானது, ஆனா யாருமே இதை வச்சுக்க முடியாதுங்க, அது
1: என்ன?
2: அதோட வேலிடிட்டி, அதோடைய வேலிடிட்டி டைம் அப்படிங்கறது 12 மாதங்கள்
1: தான்.
2: எல்லாருக்கும் சொந்தமானது யாரும் வச்சுக்க முடியாது. கேலண்டர் நீங்க உங்க வீட்லயே வச்சுக்கலாம், என் வீட்லயே வச்சுக்கலாம், அதெல்லாம் எனக்கு சொந்தம் எல்லாம் சொல்ல முடியாது.
1: கொஞ்சம்
2: சந்திக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நல்லா
2: இருக்கும், பஞ்சவர்ணம் சூப்பரா இருக்கும். உங்களுடைய கேள்வி கேட்டுலாமா? அப்படி ஒரு கேள்வி வரலையம்மா? ஒருத்தவங்க கால கூப்பிட்டா, கால கேட்டா வாயையும் சேர்த்து கால்வாயின்றாரு, இன்னொருத்தவங்க என்னன்னா வெட்ட வெட்ட வளருதுன்றீங்க.
3: நன்றி
2: பஞ்சவர்ணம், நன்றி நன்றி. தொடர்ந்து நம்ம இணைவோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல ஆட்டுக்களத்துல தான் இணைந்திருக்கோம். சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணையலாம்.
4: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
5: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
4: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
5: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நேரம் 4:40 ஆயிட்டு இருக்கு. ஆட்டக்களத்தில் இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்புல விடுகதை நம்ம விளையாடிட்டு இருக்கோம். இனிப்பில் காத்திருக்கோம் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்
6: வணக்கம். நல்ல காலம் பிறகு. 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல் நேர் அனைவருக்கும் நல்ல காலம் பிறகு, நல்ல காலம் பிறகு.
2: யார் அந்த குடுகுடுப்பை? நாங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம், எங்களை நீங்க கேட்டுக்கிறீங்க. எல்லாருக்கும் சொந்தமானது, ஆனா யாருமே வச்சுக்க முடியாது, அது என்ன?
6: எல்லாருக்கும் சொந்தமானதா?
2: சின்ன ஏற்கனவே வந்த நேயர்களுக்கு எல்லாம் க்ளூஸ் கொடுத்துட்டே வந்துட்டேன்.
6: எல்லாருக்கும் சொந்தமானது யார் வச்சுக்கிறவன்? இது தேதி வரும், காலண்டர் வருஷம் வருஷம்
2: இல்ல. யாருமே வந்து எல்லாரும் வந்து சொந்தமா, எல்லாருக்கும் சொந்தமானது, ஆனா யாரும் வச்சுக்க முடியாது. கேலண்டர் நான் வச்சுக்கிட்டா நீங்க ஏன் வச்சுக்கிட்டேன்னு கேப்பீங்களா?
6: தேதி தேதி கிளிக்கிறோம்ல, தேதிகளுக்கு வருஷம் முடிஞ்சிடும்.
2: இல்ல, அது வந்து கேள்வியோட ஒத்து வரல. நான் நல்லா யோசிச்சிருக்கீங்க, நன்றிங்க ஐயா, நன்றி. முயற்சி செய்து இணைப்பில் வந்ததற்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம் மேடம், நான் காளீஸ்வரி, மதுரையில இருந்து பேசுறேன்.
2: காளீஸ்வரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா?
7: கேட்டுலாம்.
2: தலை இருக்கு, கால் இருக்கு, ஆனா உயிர் இல்ல. ஆமா, இது வந்து ஒரு பொருள்
7: தான்.
2: தலை இருக்கும், வாலும் இருக்கும், ஆனா உயிர் இருக்கா?
7: வாலு இருக்கா?

0: இருக்காது. தட்டானுக்கெல்லாம் உயிர் இல்லாமையா பறந்துட்டு இருக்கு, உயிர் இருக்கு தானே. ஓகே ஓகே.
1: வேற ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கொடுங்களேன்.
0: என்ன வேற க்ளூ சொல்லலாம்? இது வந்து ரொம்ப முக்கியமா விளையாட்டுகள் எல்லாம் அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க.
1: பேட்டா
0: இல்லம்மா, தலையும் இருக்கு வாலும் இருக்கு.
1: ஹெல்மெட்
0: இல்லம்மா. நல்ல முயற்சி செஞ்சீங்க, நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேம். நன்றி. மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுங்க மேம்.
0: சந்திரசேகர், சூப்பரா இருக்கம்பா. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் கட்டாயம் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சொந்தமானது, ஆனா யாருமே வச்சுக்க முடியாது. அது என்ன? இருக்கும் இல்லையா? லைசன்ஸ் எல்லாம் வெளில போக முடியாது இல்லையா? அப்படியா? ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில ரொம்ப விறுவிறுப்பா உற்சாகமா நேயர்கள்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இனிப்பில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
4: மேடம்.
3: பேசுறேன்.
0: வால் இருக்கு ஆனா உயிர் இல்ல.
3: ஐயோ, இது அப்பதே இருந்து சுத்திக்கிட்டு
0: இருக்கேன்.
3: உயிர் இருக்கா இல்லையா?
0: இல்ல, உயிர் கிடையாது.
3: அப்ப ஊசி நூலா மேடம்?
0: இல்ல, கிடையாது.
3: இருந்தாலும் எனக்கு வேற கேளுங்க. வேற வேற
0: சரி. உங்களோடதுதான்.
3: வேற
0: ஒரு வீட்டுல ரெண்டு அம்மா ரெண்டு மக, மொத்தம் மூணு பேரு, அவங்க யார் யாரு?
3: ஒன்னு அம்மா மக பேட்டி, சரியா?
0: எப்படி அத கரெக்ட்டா சொல்லுங்க. ரெண்டு அம்மா ரெண்டு மகள்னு சொல்லிருக்கேன்.
3: ரெண்டு அம்மா, நான் எனக்கு என் மகளுக்கு நான் அம்மா, அதுக்கு அப்புறம் அவங்க ஒரு அம்மா நான் ஒரு அம்மா அந்த பேட்டிக்கு.
0: சரி,
3: அப்படிதானே மேடம்?
0: சூப்பரா சொல்றீங்க, சூப்பரா சொல்றீங்க. ரொம்ப அருமை. அதாவது ரெண்டு அம்மா ரெண்டு மகள் அப்படி சொல்லிருக்கேன். உங்க பொண்ணுக்கு நீங்க அம்மா, உங்களுக்கு உங்க அம்மாவோட அம்மா, சரியா? உங்க அம்மா அவங்க அப்ப ரெண்டு அம்மா ரெண்டு மகள் அப்படின்னும் போது பாட்டிக்கு நீங்க மக, உங்க பொண்ணுக்கு நீங்க, உங்களுக்கு உங்க பொண்ணு மக, சரிங்களா? ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி. சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணையலாம். இது அட்டக்களம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
7: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
8: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: sexy games.
1: வெண்ணிலவில் லாண்டு வாங்கி மச்சு வீடு கட்டிக்கிட்டு இன்டர்நெட் இல்லாம

0: எத்திசையிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விளையாடுகிட்டு இருக்கோம். என்னன்னா ஆட்ட களம். இன்னைக்கு அந்த தலைப்பு என்ன மேடம்?
1: அவங்களுக்காகவே இந்த சண்டே ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பரா என்ஜாயபிளா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த வாழ்த்துக்களோட அட்டக்களத்துல இன்னைக்கு நம்ம விடுகதையோட நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: குமார் முனிச்சாலை.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான விடுகதை கேட்டுருங்களா?
0: நேரா பார்த்தாலும் அப்படிதான் இருப்பேன், தலையில பார்த்தாலும் அப்படியே தான் இருப்பேன்.
1: நான் யார்?
2: நேரா பார்த்தாலும் தலையில பார்த்தாலும்
0: அப்படியே தான் இருப்பேன்.
1: ஒரே மாதிரி இருப்பீங்க, மாற்றமே கிடையாது.
3: சொல்லிடுறப்பா
2: ஊடால வேற வேற வராரு. வாழை மரம்.
1: யாரு?
2: வாழை மரம்.
1: வாழை மரமா? வாழை மரம் எப்படி தலைகீழ பார்த்தாலும் அப்படி இருக்கும்? உங்களுக்கு தண்டு மேல போயிடும், இலையெல்லாம் கீழே போயிடும் இல்லையா?
4: என்னை
1: தலைகீழாக மாற்றினாலும் நான் அதே போல தான் இருப்பேன். நேரா பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருப்பேன், தலைகீழா பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருப்பேன். நான் யார்?
4: நேரா பார்த்தாலும் அதே மாதிரி தான். ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்களேன், என்ன ஒரு ஒரு உயிரினம்?

0: ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள்.
1: அப்படியா? இது வந்து ஆனால் வந்து நிறைய இப்போ வந்து நம்மளை சுற்றி நிறைய இடத்துல இது இல்லாமல் நம்ம வந்து நிச்சயமாக இருக்கவே முடியாது. நம்ம காலையில் எழுந்ததும் வந்து நம்ம பார்க்கறது, இதில் எல்லாமே வந்து இது இந்த விஷயம் இல்லாமல் நம்ம எதையுமே வந்து கணக்கிட முடியாது.
0: அப்படிங்களா?
1: ஆமாம்.
0: ஜஸ்ட் 1 செகண்ட் கணக்கிடணும். இல்ல
2: பாதியில போயிச்சு திரும்பவும் கிளறா, சொல்ல வந்தது மறந்து போகும்.
0: இப்பவே கண்ணை கட்டுதேன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
1: ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல அடுத்த நேருக்கு வழி விட்டலமா?
0: இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் திங்க் பண்ணி
1: பாக்கறேன்.
0: இல்ல
3: வேக முயற்சி பண்ணுங்க, நேர்ல யாரு காத்துட்டு இருக்காங்க.
1: நன்றி, இனிப்பில் வந்ததற்கு நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம், யார் சொல்றீங்க? முருகனையா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டலாமா? வெளியில பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும், கதவை திறந்த உள்ள போனா சிகப்பு கலர்ல இருக்கும்.
4: அப்புறம் உள்ள வந்து கருப்பா இருக்குமா?
1: கண்டுபிடிச்சாச்சா? ரொம்ப எளிமையா நீங்க கேட்ட மாதிரியே சொல்லியாச்சு. சந்தோஷம்
4: நன்றி
1: நன்றி நன்றி. இனிப்பில் இணையும் அடுத்த நேர் வணக்கம். நேரம் இப்போ சரியா 4:54 ஆயிட்டு இருக்கு. நேரம் வந்து அப்படியே ஒவ்வொரு நொடிகளும் வந்து ரொம்ப உற்சாகமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz உற்சாகமாக ஆட்டக்கலத்தை விளையாடிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்த சில நிமிடங்களில் வந்து மாலை தென்றல் நிகழ்ச்சி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இனிய மனதை வருடும் பாடல்களோடு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா?
1: ஆமா.
3: வணக்கம் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். யார் இவங்க? அபிராமியா?
1: இல்ல, காளிதாஸ் இருக்காரு. நான் வயலட் மேரி இருக்கேன்.
4: காளிதாஸ் சார், நீங்க காளிதாஸ் சார் இருக்கோம். உங்க பேர் என்னமா?
1: என் பேர் வயலட் மேரிங்கய்யா. சரி, கேட்டுடலாங்களா? கேட்டுடலாமா? உங்களுக்கான விடுகதையை கேட்டலாம். சரியா?
4: அபிராமங்களை மீனா சாமிநாதன்.
1: சரி, சாமிநாதன் ஐயா, கேட்டலாமா உங்களுக்கு? எளிமையா, உடம்பு முழுக்க பற்கள்ங்க. சொல்லுவாங்கல்ல உனக்கெல்லாம் உடம்பு முழுசும் சேட்டு அப்படின்ன மாதிரி, உடம்பு முழுசும் பல்லு, ஆனா கடிக்காது, அவ்வளவு சமத்து.
4: உடம்பு
3: இல்லையா? இல்லையா, கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க.
4: அது வந்து உடம்பு முழுக்க முள்ளும்.
1: இது பல்லு, நீங்க அந்த தொட்டா உங்களுக்கு குத்து இல்ல கையில.
5: தல
1: இருக்கு, வால் இருக்கு, ஆனா உயிர் இல்ல.
5: தல இருக்கு, வால் இருக்கு, உயிர் இல்லையா?
3: சொல்லுங்க.
1: ஒரு 30 நொடிகள் தான். டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நேருக்கு நம்ம
5: வழிபடலாம்.
1: அதை நான் சொல்லிட்டேன்ல, முக்கியமான விளையாட்டுகள் எல்லாம் வந்து இதை வந்து முதன்மையா வந்து இந்த இந்த செயலை செஞ்சுட்டு தான் வந்து அது விளையாட்டுக்குள்ளேயே போவோம்.
3: ரொம்ப நேரம் கழிச்சு
1: கண்டுபிடிச்சோட நிறைவு சரியா 4:56 நொடி ஆயிட்டு இருக்கு. நிறைவாக ஒரு நேரம் நம்ம சந்திச்சலாம். இனிப்பில் இனியும் கடைசி நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம்
1: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: லட்சுமணன், லட்சுமணன்
1: விடுகதை கேட்டலாமா?
4: எப்படி திருப்பினாலும் ஒரே மாதிரி சொன்னீங்க. கண்ணாடி,
1: கண்ணாடி எப்படி திருப்பினாலும் ஒரே மாதிரி இருக்குமா?
4: நம்ம எப்படி திருப்பினாலும் நம்ம திரையிறது நேரத்தையும் தெரியும் துன்பம்.
1: எப்படியாவது வந்து சரியான பதில சொல்லணும்னு இவ்வளவு உங்களோட பிரயாசம் எங்களுக்கு புரிய

0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான வீடு கதை கேட்டுருலாங்களா? ஒரே மாதிரி இருக்கும், நேரா பார்த்தாலும் அதுதான், தலைகீழா பார்த்தாலும் அதுதான், மாற்றமே கிடையாது. அது என்ன?
1: கண்ணாடி.
0: நன்றிங்க ஐயா, நன்றி. நேரம் சரியாக 4:58 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடி அப்படிங்கிற தலைப்பில் விடுகதை கொடுத்துருந்தோம். நிறைய பேர் முயற்சி செஞ்சு ரொம்ப அருமையாக உற்சாகமாக அவங்களுக்கு தெரிஞ்ச விடுகதையெல்லாம் சொல்லி நிகழ்ச்சியை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க, சுறுசுறுப்பாக ஆக்கினாங்க. இன்னைக்கு இப்போ நம்ம என்னென்ன விடுகதைக்கு விடை வந்து கண்டுபிடிக்கலையோ அந்த விடுகதைக்கான விடையை வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் சொந்தம், ஆனால் யாராலும் வைத்துக்கொள்ள முடியாது. அது என்ன? நம்முடைய வயது. ஒவ்வொரு வருடமும் வந்து அதுதான் 12 மாதங்கள் அதுக்கு வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்ததாக நம்ம கேட்டிருந்த அடுத்த கேள்வி என்ன? தலைகீழாக மாற்றினாலும் நான் நானாக இருப்பேன். நம்பர் 8வது எண் இருக்கு இல்லையா, 8வது நம்பர் 8, அதை வந்து எப்படி பார்த்தாலும் அதோடைய ஷேப் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மற்ற கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக உற்சாகமாக வந்து பதிலை சொல்லி நிகழ்ச்சியை விறுவிறுப்பாக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி, முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி மற்றும்
2: காளிதாஸ்.
0: மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை அன்பு வணக்கங்களுடன் விடை பெற்றுக் கொள்கிறோம்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு துறையில் நாடு சுயசார்பினை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் சிறு குறி தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளதன் மூலம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். மக்கள் பங்களிப்போடு எந்தவொரு இயக்கத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று பிரதமர் தெரிவித்தார். மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தை திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். மேற்காசிய விவகாரத்தால் எழுந்துள்ள சவாலான சூழ்நிலையை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். இளையோருக்கு புதிய தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கிராமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் வருவாய் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்துக் கழகங்களுக்காக புதிதாக வாங்கப்படும் பேருந்துகள் அனைத்தும் குளிர்சாதன வசதியுடன் இருக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் விருப்பமாக உள்ளது என்றும், இதன் அடிப்படையில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்துவது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா சீன தைப்பேயை வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான 1வது மகளிர் ஒருநாள்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 5:03 மாலை தென்றல். மனதில் வருடும் இனிய இசையோடு உங்கள் மனம் வருட வருகிறது மாலை தென்றல். வழங்குவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவர்களின் குரல்களில். இது ஆர் ஆரோ ஆரீராரோ.

நேரம் 5:08. ஆகாஷவாணி மதுரை பண்பலையின் ஆட்டுக்கள். மலைத்திண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாய் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திற்காக KJ ஜெயசுதாஸ் சித்ரா குரல்களில்.

நடனிடும் அபிநய சரஸ்வதியோ, நகை அரும்பிய திருமுகம் அழகிய முழுமதியோ, அதிசய நடமிடும் அபிநய சரஸ்வதியோ, நகை அரும்பிய திருமுக

0: இவள் என்ன எனக்கு என தீர்ந்தவளோ
1: நடனிடும் அபிநய சரஸ்வதியோ
0: நகை அரும்பிய திருமுகம் அழகிய முழுமதியோ
2: இனிமையான மாலை நேரத்தில் சுகமான ராகங்களால் சுகம் சேர்த்துக் கொண்டிருக்கும் இந்த வேளை மாலை தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றலோடு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இவர்களின் குரல்களில் இது பூந்தோட்ட காவல்காரன்.

நேரம் 5:18:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் இணைந்திருக்கிறோம். மாலை தென்றலோடு அந்தி மயங்கும் மாலை வேளையில்

நேரம் 5:18:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் இணைந்திருக்கிறோம் மாலை தென்றலோடு. அந்தி மயங்கும் மாலை வேளையில் உங்கள் மனதை விருடும் இசைகளோடு இது மாலை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் சிவா திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது. பாடலில் ஒலிக்கும் குரல் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 5:24. உங்கள் செவ்வரிடம் இசையோடு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலையின் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கே ஜே ஜேசுதாஸ், சித்ரா இவர்களின் குரல்களில். இது கேளடி கண்மணி.

0: மாலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் இப்பொழுது 5:30.
2: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
3: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
2: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
3: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
1: மனதை வருடும் இசையோடு உங்கள் மனதோடு இணைந்து இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புதிய தென்றல் திரைப்படத்திற்காக இதோ பாடல் ஒலிக்கிறது. SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

இனிய மெட்டுக்களால் உங்கள் இதயம் வருடி செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வசந்தகால பறவைகள் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா குரல்களே.

உங்கள் மனதோடு இணைந்து இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இது மாலை தென்றல். மாலை தென்றல் தரும் அடுத்த பாடல் ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: நேரம் 5:46, 40 நொடி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மாலை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திற்காக சித்ரா, எஸ்பி பாலசுப்ரமணியம் இவர்களின் குரல்களில்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம். சேவை செய்தி கேட்கலாம். பிரதமர் மந்திரி ராஷ்டிரபால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற்ற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கு, வீரதிர செயல்கள் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரபால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.government.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவல் லெவல் சிபிடி 1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி போன்ற தேர்வு முறைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் ஒய்ஃபை வசதியுடன் கணினி ஆய்வகம் உள்ளது. 10/6/2026

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பு 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பு 100.9 இனி கேட்கலாம் விலைக்கேற்றும் வேலை.
1: ஸ்ருஷ்டிஸ்தித்யந்தகாரிணஃ நமஸ்துளசி கல்யாண.

பவித்ரயதிமானவம் நமாமி சிரசா தேவீம் துளசீம் விலசத்சலம் யாம் திருஷ்ட்வா பாபினோ மர்த்ய முச்யந்தே சர்வகில்பிஷாத் துளஸ்யா ரக்ஷிதம் சர்வம் துஜக்கேதாசராசரம் யாவி நிர்ஹந்தி பாபானி திருஷ்ட்வா பாபிபிர்நரைஹ் நமஸ்துளஸ்ய இதராம் யஸ்யை தத்தா பலி கலௌ கலயந்தி சுகம் சர்வம் ஸ்திரியோ வஸ்யாஸ்ததா பரே துளஸ்யானா பரம் கிஞ்சித் தெய்வதம் ஜகதீதலே யயா பவித்ரிதோ லோகோ விஷ்ணு சங்கேன வைஷ்ணவ துளஸ்யா.

சகலாதேவ வசந்தி சததம் யதஹ அதஸ்தயார்ச்சயே லோகே சர்வான் தேவான் சமர்ச்சயன் நமஸ்துளசி சர்வஜ்ஞே புருஷோத்தம வல்லபே பாஹி மாம் சர்வ பாபேப்ய சர்வ சம்பத் பிரதாயிகே இதி ஸ்தோத்ரம் புரா கீதம் புண்டரீகேண தீமதா விஷ்ணுமர்ச்சயதாம் நித்யம் சோபனை ஸ்துளசீதளை.

ஷோடசைதானி நாமானி துளஸ்யா கீர்த்தயே நரஹ லபதே சுதராம் பக்திம் அந்தே விஷ்ணு பதம் பவேத் துளசி ஸ்ரீ பூர் மகாலக்ஷ்மீர் பத்மினி ஸ்ரீஹரி பிரியா.

பூர்வாய கிரயே பச்சிமே கிரயே நமஹ ஜோதிர்கணானாம் பதயே திராதிபதயே நமஹ ஜயாய ஜய பத்ராய ஹர்யுஷ்வாய நமோ நமஹ.

கீர்த்தயன்புருஷ்கின்னாவசேதராகவ பூஜயஸ்வைரமேகாக்ரோ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத் த்ரிகுணிதம் யவ்வாயு.

தமோக்னாய கிமக்னாய சத்ருக்னாயாமிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நம. தப்தஜாமீகராபாய வந்தயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ருஷயே லோகசாட்சிணே. நாசயத்யேஷ வைபூதம் ததைவ ஸ்ருஜதி ப்ரபுஃ. பாயத்யேஷ தபத்யேஷ வர்த்தத்யேஷ கமஸ்திபிஹ.

இரவு 8 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனிதன் குரல் மனதில் குரல் மறு ஒளிபரப்பு சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து ஆட்டநர் இதுவரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலம் கேட்கலாம். ஆறு 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள் விருதுநகர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் டி கமலக்கண்ணன் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். ஏழு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பாட்டு இதுகிட்டு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இதுகிட்டு 8:35 விளையாட்டு வாங்க சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீரர்களான அமுல்யா ஈஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 காற்றில் விடும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்பில் எஸ் கார்த்திக தேவன் அவர்கள். 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒளிபரப்பு நிறைவு. முன்னிரவு 11:00 நிகழ்ச்சி நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 தேனும் பாலும். 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரத் தமிழ் எஃப்எம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

ஐசிசி T20 மகளிர் உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையே லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் கிரிக்கெட் போட்டியில் நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து ஆட்டநரை இறுதி வரை அஞ்சு செய்ய கேட்கலாம்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலம் கேட்கலாம். வழக்கம் போல் நமது நிகழ்ச்சிகளை நியூஸ் அண்ட் ஏர் செயலில் வழியாக கேட்கலாம். இதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நண்பர்களே, இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரைத்தாக்குதல் குரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDOவின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது.
0: மேற்காசியாவில் நிலவும் சூழலை மக்கள் பங்களிப்போடு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் சேமிப்பு மற்றும் இயற்கை உரங்கள் பயன்பாடு குறித்து தாம் விடுத்த வேண்டுகோளை செயல்படுத்தி அது தொடர்பான தகவல்களை மக்கள் தம்மிடம் பகிர்ந்து வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: எனதருமை நாட்டு மக்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதை போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது.
0: மழைநீர் சேமிப்பு இயக்கம் தொய்வின்றி தொடர வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் தி ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன்.
0: மக்கள்தான் நாட்டின் மிகப்பெரிய சக்தி என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: சாத்தியம் நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்ல

0: உள்ளதாக ஆகலாம்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. மாநிலத்தின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று திருப்பூரில் பின்னலாடை உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். இயற்கையாகவே ஆடை உற்பத்திக்கான சிறப்பான சூழலை திருப்பூர் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஜவுளி ஏற்றுமதிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பருத்தி ஏற்றுமதி மீதான வரி குறைக்கப்பட்டிருப்பது ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். தமிழகத்தில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் 43,051 மையங்களில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணியில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் ஈடுபடுத்தப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் விடுபட்டவர்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் தற்காலிக முகாம்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்தும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மந்தை புறம்போக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை நிலங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். நெல் கொள்முதலின்போது முறைகேடுகளில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் எச்சரித்துள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்குகளுக்கு கொண்டு செல்ல உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் நெல் மழையில் நனையாமல் பாதுகாக்க தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு வெங்கடரமணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் எச்சரித்துள்ளார். நாமக்கல்லில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதுபோன்ற நிறுவனங்களில் முதலீடு செய்வதால் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் தெரிவித்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது போல் காணொலி வெளியிட்ட மாநில அமைச்சர் திரு சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அளித்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 125 நாட்கள் வேலை உறுதி திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த திட்டத்தை செயல்படுத்துவது இல்லை என்று முடிவு செய்தால் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் 150 நாட்கள் வேலை வழங்குவதற்கான மாற்று திட்டம் என்ன என்பதையும் தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் திரு விஜய் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெங்களூருவைச் சேர்ந்த வெங்கட நாராயணாவின் இந்த நியமனம் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் சமூக அரசியல் பொருளாதார சூழல் குறித்து போதிய புரிதல் இல்லாத ஒருவர் தில்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். தொடர் விடுமுறையை முன்னிட்டு உதகை படகு இல்லத்தில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்துள்ளனர். திருநெல்வேலியில் உள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் இதில் பங்கேற்றனர். விழுப்புரம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போதைப் பொருள் விற்பனை செய்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் பிரமோத் பகத், நித்யஸ்ரீ சுமதி சிவன், துளசிமதி முருகேசன் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதேபோல் இப்பிரிவுகளில் நிதேஷ்குமார், நவீன் சிவகுமார், மணிஷா ராம்தாஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இரட்டையர் பிரிவுகளில்

இந்தியாவிற்கு 4 வெள்ளிப் பதக்கங்கள் கிடைத்தன. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்கள் அனைத்திலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் பட்டம் வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் பிரான்சின் அலிரசா பிரூசியாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் இந்தியா சுயசார்பினை அடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சியில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பதிவு பெறாமல் சீட்டு நிதியம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அரசு எச்சரித்துள்ளது. தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்தை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டிஷ் ஐரிஷ் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 7 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தில் அந்திப்பூக்கள் தான் கேட்க போகிறோங்க. இந்த மாலை நேரத்தில் இனிமையாக்க வருகிறது, வாங்கலாம். முதல் பாடலாக உங்களுக்காக இதோ

ஆகாஷ்வாணி வானொலி நிலையம் வாயிலாக அந்திப்புக்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். இன்னிசை காற்றாக வலம் வருகிறது. அடுத்த பாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி நிலையத்தின் வாயிலாக அந்திப்பூக்கள் நிகழ்ச்சிகள் பூக்கும் பாடல் உங்கள் இதயங்களை இனிமையாக்க வருகிறது. மாற்றான் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்திலிருந்து அந்தி பூத்த நேரத்தில் நம்ம அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்ருக்குறோம். இந்த அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப சுவாரஸ்யமான பல பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த பாடலும் ஒவ்வொன்றும் அருமையாக இருக்குது. இசைக்கு வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தேனாவட்டு திரைப்படத்திலிருந்து உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையுமே மறக்க அப்படியே ஒரு புத்துணர்ச்சி ஆக்க வந்துட்டே இருக்குது. உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பாடல் இது உங்களுக்காக.
1: யார் சொல்வதோ யார் சொல்வதோ.

அந்திப்புக்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்திப்புக்குள்ள அடுத்த பாடலாக நம்மளுடைய செவிமடுக்க வரக்கூடிய படம் என்னங்கன்னா கொடி திரைப்படத்திலிருந்து உங்களுக்கான ஒரு அற்புதமான பாடல்.

இதுவரை அந்திபுக்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்தோம். அடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ் நேர்களே, கேட்கிறபடி விருதுநகர் மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பின் மூலமாக.

0: விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
1: விருதுநகர் அருகே சிவஞானபுரம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி தினசரி வீடுகள் தோறும் 4 விதமான குப்பைகளை பிரித்து வழங்குவதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொது இடங்களில் குப்பைகள் தேங்காதவாறு தூய்மையை பராமரிக்க அறிவுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் கூரைக்குண்டு ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள நுண் உர செயலாக்க மையத்திற்கு சென்ற ஆட்சியர் அங்கு ஊராட்சி பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுவதை பார்வையிட்டார். மேலும் இயற்கை உரம் தயாரிக்கும் பணிகளை தொய்வின்றி செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குப்பை கிடங்குகளில் எந்த காரணத்தை கொண்டும் தீ விபத்துக்கள் ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். நகராட்சியின் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையங்கள், மறுசுழற்சி மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார். விருதுநகர் நகராட்சியில் அர்ப்பணிப்புடன் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்தால் வழங்கப்படும் மதிய உணவின் தரம் குறித்தும் அவர்களிடம் கேட்டு அறிந்ததுடன் அவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்களின் பயன்பாடு குறித்தும் விவரித்தார். சிறப்பு நிகழ்வாக உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு MRF வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். ஆய்வின் இறுதி நிகழ்வாக அள்ளம்பட்டி வேவா வன்னியப்பெருமாள் துவக்கப்பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் உணவின் தரத்தினை நேரில் சுவைத்து ஆய்வு செய்தார். பள்ளி சமையல் அறையின் தூய்மையை பராமரிக்கவும் குழந்தைகளுக்கு கால அட்டவணைப்படி சத்தான மற்றும் சுவையான உணவினை தடையின்றி வழங்கவும் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் சமையலர்களுக்கு அறிவுறுத்தினார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணைத் தொகை விடுவிப்பு 2026 ஜூன் 20 அன்று விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வேளாண் விவசாய பெருமக்களுக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் 23வது தவணைத் தொகை ₹2000 ஆகும். இத்தொகை 2026 ஜூன் 20 அன்று பாரத பிரதமர் அவர்களால் நாடு முழுவதும் 9.44 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வழங்கப்பட்டது. மொத்தம் 18,880 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தகுதியான விவசாயிகளுக்கும் ₹2000 வழங்கப்பட்டு விவசாய உற்பத்தி செலவினங்களை சமாளிக்கவும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும் இத்திட்டம் உதவுகின்றது. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் முக்கியத்துவத்தை விருதுநகர் மாவட்டத்தின் வேளாண்மை இணை இயக்குனர் சௌமியன் விவசாயிகளிடம் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியன் இடுபொருள்களின் செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளையும் மற்றும் மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்களை பற்றியும் விளக்கம் அளித்தார்கள். திருமதி சுந்தரவள்ளி வேளாண்மை உதவி இயக்குனர் அவர்கள் வேளாண் துறையின் பல்வேறு திட்டங்களை பற்றிய விளக்கங்களை அளித்தார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து விவசாய நிலங்களின் மண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் விவசாயிகளுக்கு மண் பரிசோதனையின் அவசியம், சமச்சீர் உரப் பயன்பாடு, நுண்ணூட்ட மேலாண்மை மற்றும் நிலையான வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டன. மண் புழு உர தயாரிப்பு முறைகள் குறித்து செயல் விளக்கங்களை மண்ணியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் கிருஷ்ணகுமார் வழங்கினார். இயற்கை வேளாண்மைக்கு தேவையான இடுபொருள்கள் அதாவது மண்புழு உரம், மண்புழு வடிநீர், உயிர் உரங்கள், பசுந்தால் உர பயிர் விதைகள் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் வெளியிட்ட பயிர் ஊக்கிகள் விதை அமிர்தம் விவசாயிகளுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட

0: ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாய வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, முதியோர், விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். இம்மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார். மேலும் முதலமைச்சர் தனி பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்தது. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறந்த நிர்வாகத்தை வழங்க இயலும் என்று இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஷெஷல்ஸ் சென்றுள்ள பிரதமர் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அரசின் திட்டங்களை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவும் ஷெஷல்ஸும் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இரு நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக பிரதமர் ஆற்றி வரும் பணிகளுக்காக ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு பேட்ரிக் ஹெர்மினி திரு நரேந்திர மோடிக்கு வழங்கினார். இந்த விருது தமக்கு மட்டுமின்றி 140 கோடி இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அயராது பாடுபட்டு வரும் அனைத்து நாடுகளுக்கும் இந்த விருதினை அர்ப்பணிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக இந்தியா ஷெஷல்ஸ் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. ஷெஷல்ஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதையே இது உணர்த்துவதாகவும் பிரதமரின் தலைமைத்துவமே இதற்கு காரணம் என்றும் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்படும் இந்த உயரிய விருது திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டிருப்பது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு மனோகர் லால், திரு ஜிதேந்திர சிங் உட்பட பலரும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை இந்த இணையதள சேவை உறுதி செய்யும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தணிக்கை செயல்பாடுகளை நவீனமயமாக்கும் நோக்கில் இந்த இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூர் தணிக்கை தொடர்பான அனைத்து செயல்பாடுகளையும் உள்ளடக்கியதாக இந்த இணையதளம் இயங்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகளுக்கு உரிய நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். மாம்பழ விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு அதற்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் 281 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு அக்கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் தூய்மையை பராமரிக்க

அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். தில்லி தூய்மைப் பணிகள் இயக்கத்தின் கீழ் இன்று பொதுமக்களுடன் இணைந்து தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு அவர் பேசினார். இந்த இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மக்கள் இயக்கமாக இது உருவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். யமுனை ஆற்றில் பொதுமக்கள் குப்பைகள் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமதி ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல்

0: ரேகா குப்தா வலியுறுத்தினார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பட்காம் மாவட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாம் இவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதாரத்துறை அதிகாரிகள், சட்ட அமலாக்கத்துறையினர் மற்றும் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க முடியும் என்று தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு தனி நபரிடமிருந்து தொடங்கி கல்வி நிறுவனங்கள், நகரங்கள் என்ற அடிப்படையில் நாடு முழுவதும் சென்றடைய வேண்டும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் குடிமைப்பணி அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா வலியுறுத்தியுள்ளார். குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்களுடன் இன்று ஜெய்ப்பூரில் அவர் கலந்துரையாடினார். கடின உழைப்புடன், நேர்மையாகவும், வெளிப்படைத்தன்மையுடனும், உறுதிப்பாட்டுடனும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்று திரு பஜன்லால் சர்மா கூறினார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுத்த மாதம் 29 வரை இப்பணிகள் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தான் அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். அரசு கொள்கையாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் பின்பற்றி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக பிற நாடுகளை பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவது ஏற்புடையதல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்துள்ளார். பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தோம்ப்ளைனில் பாராசூட் பயிற்சி நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானம் 5 மாணவர்கள் மற்றும் 5 பயிற்சியாளர்களுடன் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் விமானியும் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவில் நேரிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த ஹெலிகாப்டர் ராஷ்தனூரா அருகே விபத்துக்குள்ளானதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இடுக்கி, எர்ணாகுளம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அம்மாநிலத்தின் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா 25-23, 23-25, 25-21, 25-17 என்ற செட் கணக்கில் பஹ்ரைனை வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் சற்று முன் தொடங்கியது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இந்தியா அயர்லாந்து இடையேயான 2வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி பெல்ஃபாஸ்டில் நடைபெற்று வருகிறது. இதில் முதலில் பேட் செய்து வரும் அயர்லாந்து அணி சற்று முன் வரை 14.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 112 ரன் எடுத்துள்ளது. கல்லேயில் நடைபெற்ற இந்தியா ஏ இலங்கை ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இங்கிலாந்து ஏ இந்தியா ஏ இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று ஹோவில் நடைபெறுகிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது ஆட்டம் இன்று லண்டனில் நடைபெறுகிறது.

0: துருக்கியில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கேஷவ் சோப்ராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான செசல்ஸ் நாட்டின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான ஊரக உள்ளூர் தணிக்கை இணையதள சேவையை மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இன்று தொடங்கி வைத்தார். தேர்தல் பணிகளை செம்மையாக நிறைவேற்றுவதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தலைமை தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பிரான்சில் நேரிட்ட விமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிரம்பி பொழுது 7:25. பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சத்யா யாமினி, தேஜஸ்வினி, ஸ்ரீவர்தினி இவர்களின் குரல்களில் இது எனிமே.

0: ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி நிலவரம் பற்றிய அறிவிப்பு இடம்பெற கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம்.
1: டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பாட்டி திகிட்டு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மனிதன் திரைப்படத்திற்காக.

நிறைவு பெற்றது பாட்டு இது ஹிட்டு. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
0: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு இணைவது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. 2026 முதல் பாதி நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடந்த இந்த 6 மாதங்களில் நாம் மனதின் குரலிலே நாட்டு மக்களின் அநேக சாதனைகள் குறித்து விவாதங்களில் ஈடுபட்டிருக்கிறோம். ஜூன் மாதத்தில் கூட தேசத்தின் சில சாதனைகள் அரங்கேறியிருக்கின்றன. இவை நாட்டு மக்களை பெருமிதத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. இந்த வெற்றிகள் தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் தற்சார்போடு தொடர்புடையவை. தற்போதுதான் கொல்கத்தாவிலே கடற்படையோடு தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. அங்கே INS தூனாகிரி, INS சன்ஷோதக் மற்றும் INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் கடற்படையில் இணைக்கப்பட்டன. இந்த கப்பல்களின் வடிவமைப்பும் தயாரிப்பும் அனைத்துமே நம் நாட்டிலேயே ஆனவை. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேதான் விமானத்துறையிலேயும் கூட தேசம் பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. C-295 என்ற இந்த விமானம் முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த C-295 விமானம் தனது முதல் வான் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறது. இப்படி 40 விமானங்கள் பாரதத்திலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில்துறை மற்றும் வான்வழித்துறைக்கு புதிய சக்தி கிடைத்திருக்கிறது. வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்து வருகின்றன. இதோடு கூடவே தற்சார்பு பாரதம் என்ற உள உறுதிப்பாடும் உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த மாதம்தான் DRDO நிறுவனம் உள்நாட்டு தயாரிப்பான நீண்ட தூர தரை தாக்குதல் க்ரூஸ் ஏவுகணையின் வெற்றிகரமான பரிசோதனையை நிறைவு செய்திருக்கிறது. இதனை DRDO-வின் பரிசோதனை கூடங்களும் இந்திய தொழில்துறை கூட்டாளிகளும் இணைந்து உருவாக்கியிருக்கின்றார்கள். அதாவது, இன்று கடல் தொடங்கி வானம் வரை பாரதம் அதிக அளவிலே பாதுகாப்பாகவும் தற்சார்பு உடையதாகவும் ஆகி வருகிறது. நண்பர்களே, ஜூன் மாதத்திலேயே நடந்த ஒரு நிகழ்ச்சியிலே ஒட்டுமொத்த உலகின் முயற்சிகளும் பாரதத்தோடு இணைந்தது. இந்த நிகழ்ச்சிதான் சர்வதேச யோகக்கலை தினம். இந்த முறை உலகின் 2500 மேற்பட்ட இடங்களிலே யோகக்கலையோடு தொடர்புடைய பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தன. நமது தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பல இடங்களில் யோகக்கலை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டார்கள். இந்த மாதம்தான் அகமதாபாத்திலே ஏற்பாடு செய்யப்பட்ட உலக யோகாசன சாம்பியன்ஷிப் கூட பெரிய அளவில் விவாதப் பொருளானது. இதிலே பாரதம் மொத்தமாக 114 பதக்கங்களை வென்றிருக்கிறது. இதிலே 102 தங்கப்பதக்கங்களும் அடங்கும். பாரதம் இந்த போட்டியின் தங்கப்பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தது. நான் வெற்றி பெற்ற அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் பல பல பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒரு தேசத்தின் ஆன்மா அதன் மக்கள்தான். மேலும் அந்த தேசத்தின் மக்கள் உறுதி பூண்டார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு சக்தியாலும் அவர்களை அவர்களின் கனவிலிருந்து அகற்றிவிட முடியாது. தேச நிர்மாணத்திலே மக்களின் பங்களிப்பின் இந்த சக்திதான் பாரதத்தின் மிகப்பெரிய மூலதனம். இந்த மக்கள் பங்களிப்பினை நாம் மீண்டும் மீண்டும் அனுபவித்து வருகின்றோம். நண்பர்களே, மேற்கு ஆசியாவிலே மூண்டிருக்கும் போரை காணும்போது நான் நாட்டு

மக்களிடம் சில வேண்டுகோள்களை விடுத்தேன். எத்தனை முடியுமோ சில காலம் வரை தங்கம் வாங்குவதை தவிருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அயல் நாடுகளுக்கு உல்லாச பயணம் மேற்கொள்வதை தவிருங்கள். குழுவாக கார்களில் பயணிக்கும் கார் பூலிங் முறைக்கும் ஊக்கமளியுங்கள். இரசாயனமில்லா விவசாயத்தை மேற்கொள்ளுங்கள். நிலத்தை காக்கவும் இயற்கை உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துங்கள் என்று விவசாயிகளிடம் கேட்டுக்கொண்டேன். நண்பர்களே, என்னுடைய இந்த வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து அவர்கள் இதற்கு ஆதரவு அளித்ததோடு மட்டுமல்லாமல் இதிலே தங்களுடைய ஒத்துழைப்பையும் கூட அளித்திருக்கிறார்கள் என்பதற்கு நான் என் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். பல குடும்பங்கள் எனக்கு செய்திகள் அனுப்பி தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை எல்லா திருமணங்களிலே தங்கம் வாங்கப் போவதில்லை என்றும் எவ்வளவோ குடும்பங்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். தேவை வருமானால் பழைய தங்கத்தை மறுசுழற்சி செய்து புதிய நகைகளை உருவாக்குவோம் என்று தீர்மானித்தார்கள். எப்படி இந்த முறை அயல்நாட்டு பயணத்தை ஒத்தி போட்டதாக எத்தனையோ பேர் சமூக வலைத்தளங்களிலும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, கார்பூலிங் தொடர்பாக, அதாவது ஓர் காரிலே ஒரே இடம் செல்வோர் பலர் ஒன்றாக பயணிப்பது தொடர்பாகவும் பலர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒரே திக்கிலே செல்கிறார்களோ அவர்கள் இப்போது ஒன்றாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். மக்கள் முடிந்த மட்டிலே பேருந்து அல்லது மெட்ரோவினை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் சேமிக்கப்படுகிறது. இதைப்போலவே தேசத்தின் பல்வேறு பாகங்களில் இயற்கை உரங்களின் பயன்பாடு அதிகரிப்பது தொடர்பான செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. நண்பர்களே, உலக அளவிலான இந்த சங்கடத்தை பாரத நாட்டவர் நாம் அனைவரும் இணைந்து எதிர்கொண்டு வருகிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. மக்கள் பங்களிப்பின் இந்த சக்தி நமக்கு பலத்தை அளிக்கும், வெற்றியை உரித்தாக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, நமது தேசத்திலே பிறந்த நாள், திருமணம் போன்றவை குடும்ப நிகழ்ச்சிகளாக இருப்பதோடு கூடவே ஒட்டுமொத்த சமூகத்தின் கொண்டாட்டங்களாகவும் ஆகின்றன. ஒவ்வொரு குடும்பமுமே அதன் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர வேண்டும் என்றே விரும்புகிறது. மக்கள் விருந்தாளிகளுக்கு பரிசுகளையும் அளிக்கிறார்கள். நண்பர்களே, மகாராஷ்டிரத்தின் நாந்தேடில் ஒரு குடும்பம் தனது சந்தோஷங்களை பகிரும் வகையில் செய்த செயல் இப்போது விவாதப் பொருளாகியிருக்கிறது. இங்கே நாந்தேடின் பகதூர்புரா கிராமத்திலே பேட்கர் குடும்பம் வசித்து வருகிறது. சந்தோஷங்களை பகிர வேண்டுமென்றால் சங்கட வேளையிலே எந்த ஒரு குடும்பத்துக்கும் கை கொடுப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் அளிக்க வேண்டும் என்று இந்த குடும்பம் சிந்தித்தது. தங்கள் இல்ல திருமண விழாவிலே இந்த குடும்பம் கிராமத்தின் கிட்டத்தட்ட 3500 மக்களுக்கு விபத்து காப்பீட்டிற்கான ஏற்பாட்டினை செய்தது. ஒவ்வொரு நபருக்கும் 1,00,000 ரூபாய் வரையிலான ஆயுள் காப்பீட்டினை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்த முன்னெடுப்பின் பின்புலத்தில் இருந்த உணர்வு உள்ளத்தை தொடும் வகையில் இருந்தது. விபத்திற்கு பிறகு குடும்பங்கள் பொருளாதார சிரமங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதை இந்த குடும்பத்தார் கவனித்தார்கள். இத்தகைய வேளையிலே ஒரு சின்னஞ்சிறிய உதவி கூட பேராறுதலாக ஆகிறது. நண்பர்களே, தேசத்தின் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கவசத்தை கொண்டு சேர்த்து வருகிறது. பிரதம மந்திரி விபத்து காப்பீட்டு திட்டத்தின்படி வருடந்தோறும் 20 ரூபாய் பிரீமியம், அதாவது ஆண்டொன்றுக்கு 20 ரூபாய் மட்டுமே பிரீமியம் தொகை செலுத்துவதன் வாயிலாக 2,00,000 ரூபாய் வரையிலான விபத்து காப்பீட்டினை உறுதி செய்கிறது. இதுவரை இந்த திட்டத்திலே 58 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்திருக்கின்றார்கள். இவர்களில் கிட்டத்தட்ட 28 கோடிக்கும் மேற்பட்டோர் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள். இந்த திட்டத்தின் வாயிலாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை கிடைத்திருக்கும் உதவித்தொகை 3,700 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. நண்பர்களே, பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி ஆயுள் காப்பீட்டு திட்டமும் இதைப்போலவே முக்கியமானது. இந்த திட்டத்தின்படி ஒரு நபர் துரதிருஷ்டவசமாக இறக்க நேர்ந்தால்

அவருடைய குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீட்டு உத்தரவாதம் உறுதி. இதற்கான வருடாந்திர பிரீமியம் வெறும் 436 ரூபாய் மட்டுமே. அதாவது ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 1.5 ரூபாய் மட்டுமே. இந்த திட்டத்தோடு இதுவரை 27 கோடிக்கும் அதிகமானோர் இணைந்திருக்கின்றார்கள். இதன் மூலம் தேசத்தின் சுமார் 11 லட்சம் குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடி ரூபாய் உதவி கிடைத்திருக்கிறது. இந்த புள்ளி விவரங்கள் மிகவும் பெரியவை. இந்த புள்ளி விவரங்களின் பின்னணியில் லட்சக்கணக்கான குடும்பங்களின் சொந்த கதைகள், சோகக்கதைகள் பல உண்டு. ஏதோ ஒரு தாயால் தன்னுடைய குழந்தைகளின் படிப்பிற்கு உதவி கிடைக்கிறது, ஏதோ ஒரு மனைவிக்கு தன் குடும்ப பொறுப்புகளை சமாளிக்க தேவையான உதவி கிடைக்கிறது. நண்பர்களே, பல முறை பெரிய அளவிலான பாதுகாப்பின் தொடக்கம் மிகவும் சிறிய அளவு நிதி மற்றும் சின்னதொரு முன்னெடுப்பால் தான் சாத்தியப்படுகிறது. ஒரு சிறிய தீர்மானம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்கள் அனைவரிடமும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்திலே இந்த திட்டங்களை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, மனதின் குரலில் நாம் இப்போது பேச இருக்கும் சிறியதொரு விஷயம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித சமூகத்திலே பீடமிட்டு அமர்ந்திருக்கிறது. அதுதான் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை என்பது பல வேளைகளில் தவறான புரிதல் மட்டுமல்ல, அது பயத்தை ஏற்படுத்துகிறது. எப்போது பயம் மனதில் பீடிக்கிறதோ மனிதன் வாய்மையை காண மறுக்கிறான். மூட நம்பிக்கையில் மூழ்கிய மனிதர்கள் பிறகு எந்த ஆதாரமோ உண்மை அம்சமோ இல்லாமலேயே முடிவுகளை எடுக்கிறார்கள். இதனால் பெரும் தீமைகள் விளைகின்றன. ஆனால் அறிவியல், அனுபவம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலே இந்த நம்பிக்கைகளுக்கு சவால் விடுக்கும் மனிதர்களும் அதே சமூகத்திலே இருக்கிறார்கள். மூட நம்பிக்கை தொடங்கி நம்பிக்கை வரையிலான இந்த பயணம் எளிதானது அல்ல. இன்று இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் பற்றித்தான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, அசாமிலே ஒரு பறவையை காண முடியும். அதன் பெயர் ஹர்கிலா. ஹர்கிலா ஒரு அரிய வகை பறவை. இயற்கையை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த பறவை. ஆனால் அசாமின் சில பகுதிகளில் நீண்ட காலமாகவே இது அமங்கலமான பறவையாக கருதப்பட்டது. தங்கள் அக்கம் பக்கங்களில் இதை காண்பதை மக்கள் விரும்புவதில்லை. இந்த ஹர்கிலாவின் கூடுகள் இருக்கும் மரங்களை கூட பல வேளைகளில் அவர்கள் வெட்டிவிடுவதும் உண்டு. சுற்றுச்சூழலின் தூய்மைக்கு உதவும் ஒரு பறவையான ஹர்கிலாவை மக்கள் பயத்தின் காரணமாக வேட்டையாடி வருகின்றார்கள். அறிவியலாரான பூர்ணிமா தேவி பர்மன் அவர்கள் இவை அனைத்தையும் கவனித்தார்கள். மக்கள் மனதிலே இருக்கும் இந்த தவறான எண்ணத்தை மாற்ற உறுதி பூண்டார் அவர். பெண்களுடன் உரையாடினார், அறிவியல் ரீதியான சான்றுகளை அளித்து புரிய வைத்தார். மெல்ல மெல்ல பெண்கள் இந்த இயக்கத்தோடு தங்களை இணைத்து கொள்ள தொடங்கினார்கள். பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. எந்த பறவை ஒரு காலத்தில் அமங்கலமானது என்று விரட்டப்பட்டதோ அதுவே கிராமங்களின் அடையாளமாக ஆகிப்போனது. ஆயிரக்கணக்கான ஊரகப் பகுதி பெண்கள் ஹர்கிலாவை காப்பாற்ற முன்வந்தார்கள். இன்று இவர்கள் ஹர்கிலா படை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள். இந்த பெண்கள் சமூகத்திற்கு எதிராக போராடினார்கள். சமூகத்திற்கு புரிய வைக்க இரவு பகலாக செயல்பட்டார்கள். மூட நம்பிக்கையை புறந்தள்ளினார்கள். சரியான தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டால் பல்லாண்டு கால பழமையான எண்ணத்தை கூட மாற்றிவிட முடியும் என்பதை அவர்கள் செய்து காட்டினார்கள். நண்பர்களே, யார் விளையாடுகிறார்களோ அவர்கள் வெல்கிறார்கள் என்று நான் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்று தேசத்திலே இப்படிப்பட்ட இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் வேகமாக அதிகரித்து வருகிறது. முந்தைய காலத்தோடு ஒப்பு நோக்குகையில் இப்போது அதிக அளவிலான இளைஞர்கள் விளையாட்டுக்களை தங்களுடைய தொழிலாகவே ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். நாகாலாந்தில் நடந்த 2

மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் குறித்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது. முதல் முயற்சி நாகாலாந்து பேபி லீக். பெயரை கேட்டவுடனேயே இது சிறிய குழந்தைகள் தொடர்பான சாதாரணமான கூட்டிணைவாக இருக்கும் என்று தோன்றலாம். ஆனால் அப்படி அல்ல. இது 5 முதல் 10-12 வயதுடைய சிறிய குழந்தைகளுடைய ஒரு அசாதாரணமான கூட்டிணைவாகும். இந்த குழந்தைகளுக்கு கால்பந்தட்டக்காரர்களின் கூட்டிணைவோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இவர்களுக்கு வேகம் மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்ள உத்வேகம் அளிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இதன் தொடக்கம் நாகாலாந்தின் அதிகப்படியான குழந்தைகளை கால்பந்தாட்டத்தோடு இணைப்பதற்காக செய்யப்பட்டது. 5 முதல் 12 வயதுடைய ஆண் பெண் குழந்தைகள் இதிலே கலந்து கொள்ள முடியும். இந்த கூட்டிணைவு இப்போது 3 ஆண்டுகளை நிறைவு செய்துவிட்டது. இந்த கூட்டிணைவு குழந்தைகளின் மனதிலே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நண்பர்களே, நாகாலாந்திலே மேலும் ஒரு நல்ல முயற்சி நடந்தேறி வருகிறது. இதன் பெயர் நாகாலாந்து பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த ஃபுட்சால் என்பது புதிய பெயராக இருக்கலாம். ஆனால் ஃபுட்சால் என்பது உள்ளரங்கு கால்பந்தாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதிலே தலா ஒரு அணியில் 5 வீரர்கள் மட்டுமே இருப்பார்கள். விளையாட்டு மைதானமும் கூட கால்பந்தாட்ட களத்தை விட மிகவும் சிறியதாக இருக்கிறது. இதன் காரணத்தால் ஆட்டக்காரர்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய உத்திகளையும் திறன்களையும் சிறப்பான வகையிலே பயன்படுத்தியாக வேண்டியிருக்கிறது. நாகாலாந்தின் பெண்கள் ஃபுட்சால் கூட்டிணைவு தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட நமது பெண்களுக்கு அருமையான சந்தர்ப்பமாக இருக்கிறது. இத்தகைய முன்னெடுப்புகளுக்காக நான் நாகாலாந்தின் மக்களுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். இத்தகைய முயற்சிகள் தேசத்தின் பிற பாகங்களுக்கும் உள்ளெழுச்சியை அளிக்கின்றது. நண்பர்களே, இது தொழில்நுட்ப யுகம். நாள்தோறும் ஆய்வுகள் நடந்தேறி வருகின்றன. புதிய புதிய செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த வேளையிலே ஒரு கேள்வி மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. அதாவது, மக்களின் படைப்பாற்றலை எவ்வாறு பாதுகாத்து பராமரிப்பது என்பதுதான். புதிய தொழில்நுட்பத்தோடு கூடவே முன்னேறும் அதே வேளையிலே நாம் நமது வேர்களோடும் எப்படி இணைந்திருப்பது? இந்த வினாக்களுக்கான விடையை நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1000கணக்கான ஆண்டுகள் பழமையான நம்முடைய நாலந்தா பல்கலைக்கழகம் இப்போது புதிய அவதாரம் எடுத்து பாரதத்தின் எதிர்காலத்திற்கு உரமூட்டி வருகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நாலந்தா பல்கலைக்கழக புதிய வளாகத்தை மக்களுக்கு அர்ப்பணித்து வைக்கும் வாய்ப்பு கிட்டியது. நாலந்தா பல்கலைக்கழகம் வாத விவாதங்களில் ஈடுபடும் நமது பழைய மரபினை மீண்டும் உயிர்ப்பித்திருக்கிறார்கள். வாத விவாதங்களில் ஈடுபடுதல் என்பது ஏதோ தனது தரப்பை முன்வைப்பதற்கான ஊடகம் மட்டுமல்ல. இந்த வாத விவாதங்கள், இந்த கடைசல் என்பன ஒழுங்குமுறையோடு கூடிய செயல்பாடு. இதிலே தர்க்கத்தோடு கூடவே ஆதாரங்களுடன் அவரவர் தத்தமது வாதங்களை கருத்துக்களை முன்வைப்பது அவசியம். அதிலே திறமைசாலிகளாக இருக்கவும் வேண்டும். மற்றவர்களின் கருத்துக்களை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு புரிந்து கொள்ளும் கற்றலும் கூட இந்த வாத விவாத செயல்பாட்டில் கிடைக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகத்தார் தங்களுடைய பட்டமளிப்பு விழாவின் ஒரு அங்கமாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது எனக்கு களிப்பை அளிக்கிறது. இதிலே கலந்து கொண்டவர்களில் 50%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பண்டைய பாரம்பரியத்தை இன்றைய காலகட்டத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி என்பது மிகவும் பாராட்டப்பட வேண்டியது. இதன் பொருட்டு நான் நாலந்தா பல்கலைக்கழகத்தாருக்கு பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் தொடர்பாக நீங்களும் சிந்தனை செய்யலாம் என்று நான் நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கிறேன். நண்பர்களே, வேர்களோடு இணைந்திருக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களை புதிய தொழில்நுட்பத்திற்காகவும் தயார் செய்வது என்ற மேலும் ஒரு நல்ல முயற்சி நடைபெற்று வருகிறது. தில்லியில் இருக்கும் மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் துறைகளில் பிடெக்
தொழில்நுட்பத்தில்

இளநிலை படிப்பை தொடங்க இருக்கிறது. நவீன தொழில்நுட்பத்தோடு பாரதத்தின் பாரம்பரியமான ஞானத்தை இணைக்கும் திசையில் ஒரு மகத்துவம் வாய்ந்த படியாகும். இதனால் பாரத நாட்டு மொழிகளுக்கு புதிய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தயாரித்து அளிப்பதில் உதவிகரமாக இருக்கும். நமது பண்டைய நூல்கள் மற்றும் ஓலை சுவடிகளை டிஜிட்டல் மயமாகச் செய்து பாதுகாக்கும் பணிக்கு புதிய வேகம் கிடைக்கும். மத்திய சம்ஸ்கிருத பல்கலைக்கழகத்தாருக்கு இந்த முயற்சி தொடர்பாக நான் பல பல நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நண்பர்களே, இன்று பாரத நாட்டு கலாச்சாரமானது உலகின் பல்வேறு பாகங்களை சென்றடைந்து வருகிறது. நமது பாடல்கள், இசை மற்றும் ஆன்மீகம் ஆகியவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத

இவற்றை உலகத்தார் அனைவரும் அறிந்து வருகிறார்கள், ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். பாரதத்திலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலான கரிபியன் கடற்பகுதியிலே டொமினிக்கன் ரிப்பப்ளிக் என்ற பெயரிலான ஒரு தேசம் உண்டு. அங்கே பாரத நாட்டவரின் எண்ணிக்கை சுமார் 100 இருக்கலாம், இன்னும் குறைவாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி பாரத நாட்டு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தோடு தொடர்புடைய ஒரு மிக அருமையான முயற்சி அங்கே நடந்து வருகிறது. அங்கே ஸ்பானிஷ் மொழி பேசும் சிலர் ஒரு புதிய குழுவை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த குழுவின் பெயர் பிரம்ம கமல் டொமினிகானா. குழுவின் உறுப்பினர்கள் இணைந்து வேதகால இலக்கியத்தை படிக்கின்றார்கள். இவர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பு வெளிப்பாட்டையும் கற்று வருகின்றார்கள். இதற்கான எந்தவிதமான முறையான பயிற்சியும் இவர்களிடத்தில் இல்லை. ஆனால் இவர்கள் ஒலிப்பதிவுகளை கேட்டு வேத மந்திரங்களின் சரியான உச்சரிப்பு வெளிப்பாட்டை கற்றிருக்கிறார்கள். இன்று இவர்கள் பல மந்திரங்களை மிகச்சிறப்பாக ஜபித்தும் வருகிறார்கள். இவற்றில் புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீருத்ரம், துர்கா சூக்தம், தேவி மகாத்மியம் ஆகியன அடங்கும். பாரதத்திலிருந்து இத்தனை தொலைவில் இருந்தும் கூட நமது பாரம்பரியங்களை கற்கும் அவர்களின் இந்த முயற்சி மிகவும் கருத்தூக்கம் அளிக்க வல்லது. பிரம்ம கமல் டொமினிகானா குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களின் முயற்சிகளுக்கும் நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத நாட்டு கலாச்சாரத்தை உலகில் மிகவும் விரும்பப்படுவதாக ஆக்குவதில் தொடர்ந்து முயற்சிகளில் ஈடுபடும் அனைவரையும் நான் இதயபூர்வமாக பாராட்டுகிறேன். எனதருமை நாட்டு மக்களே, மேகாலயத்தின் அடையாளம் மேகங்களோடு, அழகான காட்சிகளோடு. யார் மேகாலயா மாநிலம் செல்கிறார்களோ அங்கிருப்போரின் இயல்பான அன்பு பாராட்டும் தன்மை நீண்டகாலம் வரை மனதை வருடி கொடுக்கும். ஆனால் மேகாலயத்தின் மேலும் ஒரு சிறப்பம்சம் ஒன்று குறித்து இன்றைய மனதின் குரலில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அதுதான் மேகாலயத்தின் ரூட் பிரிட்ஜ். இது பாதையை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட் அல்ல, வேர்களை குறிக்கும் ஆங்கில சொல் ரூட், அதாவது வேர்பாலம். இந்த வேர்பாலங்களின் கதை மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த பாலங்கள் சில நாட்களிலோ சில ஆண்டுகளிலோ உருவாவதில்லை. இந்த வேர்கள் நீர்ப்பெருக்குகளை தாண்டி கொண்டு செல்லப்படுகிறது. காலப்போக்கிலே இதுவே ஒரு பலமான பாலமாக ஆகிறது. இந்த பாலங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. இவை வாழும் பாலங்கள். காலப்போக்கில் இவை மேலும் பலமடைகின்றன. இவற்றிலே மேகாலய மக்களின் படைப்புத்திறனை நம்மால் பார்க்க முடிகிறது. இவற்றின் பின்னணியிலே பல்லாண்டுக்கால பொறுமை மற்றும் இயற்கையின்பால் ஆழமான மரியாதை புலனாகிறது. மனிதன் இயற்கையோடு இணைந்தால் எத்தனை அற்புதமான பொருட்களை உருவாக்க முடியும் என்பதை இந்த பாலங்கள் நமக்கு உரைக்கின்றன. இவை நமது தேசத்தின், இந்த மண்ணின் மரபுகள். யுனெஸ்கோ அமைப்பின் உலக மரபுசார் இடங்கள் வலைப்பின்னலில் மேகாலயத்தின் வேர்பாலங்களை இணைக்க வேண்டும் என்று பாரதம் விண்ணப்பித்திருக்கிறது. நண்பர்களே, சூழல் மாற்றம் காரணமாக இந்த வேர்பாலங்கள் முன்பாக பல சவால்களும் எழுகின்றன. இப்படிப்பட்ட வேளையிலே மேகாலய மாநில மக்கள் இந்த இயற்கை மரபு சின்னங்களை பாதுகாக்கும் பொறுப்பை மிகச்சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பாலங்களின் எண்ணிக்கை என்ன என்பதை தெரிந்து கொள்வது கூட எளிதாக இருக்கவில்லை. பிறகு உள்ளூர் மக்கள் இத்தகைய பாலங்களின் எண்ணிக்கை மீது கவனம் செலுத்த தொடங்கினார்கள். இதன் பிறகு சமூகங்கள் இந்த பாலங்களின் பராமரிப்பு தொடர்பான தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று உள்ளூர் மக்கள் 120 அதிகமான வேர்பாலங்களை பராமரித்து வருகின்றார்கள். சில குழுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாலங்களின் நிலைமையை ஆராய்ந்து வருகிறார்கள். சிலர் தங்களுக்கு அருகிலே இருக்கும் பகுதிகளை பலப்படுத்த நர்சரி, நாற்றுப்பண்ணையை தயார் செய்து வருகின்றார்கள். இதைப்போலவே இவற்றின் பாதுகாப்பிற்காக வேண்டி ஒரு மொத்த சூழல் அமைப்பே தயாராகிவிட்டது. இந்த ஆண்டு ஹைலி வார் அவர்களுக்கு பத்ம விருது அளித்து கௌரவிக்கப்பட்டிருப்பதை நீங்களே கவனித்திருக்கலாம். தனது வாழ்க்கையின் 50 ஆண்டுகளை இந்த வேர்ப்பாலங்களை பராமரிப்பதிலேயே செலவு செய்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வு நம் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்க வல்லது. நண்பர்களே, நீங்கள் எப்போதேனும்
இந்த வேறு

நேபாளங்களில் பயணித்திருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அதன் படங்களை சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய படங்கள் மற்றவர்களுக்கும் மேகாலயத்தின் இந்த அற்புதமான மரபு பற்றி தெரிந்து கொள்ள உத்வேகம் அளிக்கும். எனதருமை நாட்டு மக்களே, நமது கிராமங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும், நமது நகரங்கள் அழகாக காட்சியளிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். ஆனால் நம்மருகே திரளும் குப்பையை யார் சுத்தம் செய்கிறார்கள் என்பதை நாம் யாராவது யோசித்திருப்போமா? இது மற்றவர்களுடைய பொறுப்பு, அவர்கள் சுத்தமாவதை பார்த்துக் கொள்வார்கள் என்று பெரும்பாலானோர் கருதுகிறார்கள். ஆனால் தங்களுடைய சிந்தனை வாயிலாக நமக்கு உள்ளெழுச்சி அளிக்க வல்ல சிலர் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் ராஜ்கட் மாவட்டத்தைச் சேர்ந்த பியாவராவின் சில சகோதரிகளை பற்றி தெரிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் எனக்கு வாய்த்தது. இவர்கள் தங்களுக்கு அருகிலே பரவி காணப்படும் நெகிழி குப்பைகளை அகற்ற உறுதி பூண்டார்கள். எல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று அவர்கள் கருதவில்லை. இவர்கள் தாங்களே நகர் முழுவதிலிருந்தும் நெகிழி குப்பைகளையும் காலி பாட்டில்களையும் சேகரிக்க தொடங்கினார்கள். மெல்ல மெல்ல இந்த முயற்சி முன்னேறி செல்ல தொடங்கியது. பிறகு அந்த நெகிழி சூழலுக்கு நேசமான செங்கற்களாக உருவாக தொடங்கியது. இன்று இதே சூழலுக்கு நேசமான செங்கற்களின் பயன்பாடு பொதுவிடங்களுக்கு அழகு சேர்க்க பயன்பட்டு வருகிறது. ராஜ்கடிலே கடந்த சில மாதங்களாக பல்லாயிரக்கணக்கான கிலோ அளவிலான நெகிழிகள் மறுசுழற்சி செய்யப்பட்டு அவை சிறப்பான வகையிலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது, எந்த நெகிழி முன்பெல்லாம் நகரை மாசுபடுத்தி வந்ததோ அதுவே இன்று இந்த சகோதரிகளின் முயற்சியால் நகரின் அழகை அதிகரிப்பதில் பங்காற்றி வருகிறது. பியாவராவின் அனைத்து சகோதரிகளுக்கும், இந்த இயக்கத்தோடு இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நான் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு சிறப்பான விஷயம் குறித்து பேச எனக்கு பலர் கடிதங்கள் வாயிலாக ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இந்த விஷயம் கணேச உற்சவத்தோடு தொடர்புடையது. பார்க்க போனால் பிள்ளையார் சதுர்த்திக்கு இன்னும் போதுமான நேரம் இருந்தாலும் இந்த விஷயம் குறித்து இப்போது விவாதிக்கப்பட வேண்டும் என்று பலர் என்னிடம் விண்ணப்பித்திருந்தார்கள். உள்ளபடியே பிள்ளையார் சிலைகளை உருவாக்கும் வேலை மிகவும் முன்னதாகவே தொடங்கி விடுகிறது. திருவுருவங்களை தயாரிப்போர், அதன் வியாபாரத்தில் இணைந்தவர்கள் இப்போதிலிருந்தே செயல்பட தொடங்கி விடுவார்கள். ஆகையால் நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் வீடு, சமூகம் அல்லது அருகிலே இருக்கும் இடங்களில் பிள்ளையாரின் திருவுருவச் சிலைகள் நிறுவப்படும் போது அவை நமது தேசத்தின் மண்ணால் உருவாக்கப்பட்டவையாக, நமது மண்பாண்டம் தயாரிப்போரால், உள்ளூர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். யாரெல்லாம் பிள்ளையார் திருவுருவச் சிலைகளை உருவாக்குகின்றார்களோ அவர்களிடமும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் மண்ணாலான திருவுருவச் சிலைகளுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். அதேபோல யாரெல்லாம் திருவுருவச் சிலைகளை வாங்குகிறார்களோ அவர்களும் பிள்ளையாரின் திருவுருவச் சிலை எதனால் செய்யப்பட்டது, எந்த நாட்டிலே உருவானது என்பதையும் கவனித்து வாங்க வேண்டும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் தயாரிக்கப்பட்ட திருவுருவச் சிலைகளை கண்டிப்பாக வாங்க வேண்டாம். நண்பர்களே, மண்ணாலான திருவுருவச் சிலைகளை வழிபட்ட பிறகு நாம் இயல்பான வகையிலே நீரிலே கரைக்கிறோம். இதனால் நமது நதிகள், ஏரிகள், குளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. நமது நம்பிக்கையும் பராமரிக்கப்படுவதோடு இயற்கையின் பால் நமது கடமையும் நிறைவேறுகிறது. நாம் உள்ளூர் கைவினைஞர்களிடமிருந்து திருவுருவச் சிலைகளை வாங்கும்போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் கொள்கை வலுவடைகிறது. இந்த முறை பிள்ளையார் சதுர்த்தி என்றும் இப்படிப்பட்ட அனைத்து கொண்டாட்டங்களின் போதும் இந்த அனைத்து விஷயங்கள் குறித்தும் கண்டிப்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாட்டு நலனில் அடுத்தடுத்த படிகளை முன்வைப்போம் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, நமது தேசத்தின் மிகப்பெரிய சக்தி என்றால் அது நமது தேசத்தின் மக்கள்தான். தேசத்தின் பல்வேறு பாகங்களில் நடைபெறும் முயற்சிகள் நமக்கு நிறைய கற்பித்தல்களை

0: அளிக்கின்றன. நம் மனதிலே உறுதிப்பாடு இருந்தால், சமூகத்தோடு இணைந்து சென்றால் எந்த ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த முயற்சிகள் நமக்கு தெரிவிக்கின்றன. நீங்கள் உங்கள் அருகிலே நடக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகள் குறித்து எனக்கு கண்டிப்பாக எழுதி வாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய சிந்தனைகள் ஆகியவற்றை தொடர்ந்து எழுதி வாருங்கள். முடிந்தால் உங்கள் அருகிலே எந்த ஒரு சின்ன முன்னெடுப்பு இருந்தாலும் அது ஒட்டுமொத்த தேசத்திற்குமே உத்வேகம் அளிக்கவல்லதாக ஆகலாம். அடுத்த மாதம் மீண்டும் சந்திப்போம். நாட்டு மக்களின் சில புதிய முயற்சிகள் குறித்த விவாதத்தில் ஈடுபடுவோம். அதுவரை நீங்கள் உங்களுடைய மற்றும் உங்களுடைய குடும்பத்தை கவனித்துக் கொள் ளுங்கள். அப்புறம் நீர் சேமிப்பை எக்காலத்திலும் மறந்துவிட வேண்டாம். மழை நீரின் ஒவ்வொரு சொட்டையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கேட்ச் த ரெயின், மழை நீரை சேமியுங்கள் என்ற இந்த இயக்கம் எக்காரணம் கொண்டும் தொய்வடைய விடக்கூடாது. நாம் அனைவரும் இணைந்து மழையின் ஒவ்வொரு சொட்டு நீரையும் விரயமாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரிடமும் என் சிறப்பு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸூர்.

அழைப்பு தொடரும்.

0: நேரம் 8:40.
1: ஆகாஷ்வாணி.

0: மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது நாம் கேட்கவிருப்பது விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீராங்கனை அமுல்யா ஈஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இப்போ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் இந்த போட்டிகள்லாம் எப்பப்போ நடக்குது, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
1: எங்களுக்கு வந்து மேட்சஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் இருந்தால் போகணும். இப்போ ஸ்டேட்டுமே நமக்கு ஜான்வரியில் வைப்பாங்க, டிசம்பர்லேருந்து ஜான்வரி அந்த டைமுக்குள்ளேயே நமக்கு ஸ்டேட் வச்சு முடிச்சுருவாங்க. ஸ்டேட் வச்சு அடுத்து நேஷ்னலுக்கு வந்து எப்போன்னா பிப்ரவரி டு மார்ச், மார்ச்லேருந்து ஏப்ரல் அந்த டைமில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நேஷ்னலுக்கு போயிட்டு அடுத்து அப்படியே இன்டர்நேஷ்னல் கண்டினியூ ஆகும். இன்டர்நேஷ்னல்லேருந்து அடுத்து நம்ம வேர்ல்டு கேம்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது மாதிரி ஈவெண்ட் அது ஜான்வரியிலேருந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுமே.
0: அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து தொடர்ந்து போட்டிகள் நடக்கும்.
1: ஆமாம், ஜான்வரியிலேருந்தே கண்டினியூஸாக நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்டு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அது எல்லாமே வச்சு முடிச்சிருவோம்.
0: இப்போ வந்து நீங்கள் தேசிய அளவிலான போட்டிகள், சர்வதேச அளவிலான போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க, வேறு என்னென்ன போட்டிகள்லாம் வந்து பங்கேற்றிருக்கீங்க?
1: வேறு வந்து சிஎம் ட்ராஃபி, சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபின்னு வச்சுருந்தாங்க. 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்டுக்கு போனோம். அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ தனித்தனி மாவட்டமாக வைப்பாங்க, மதுரை, சேலம், தனித்தனி மாவட்டமாக வச்சுட்டு ஸ்டேட்டில் வந்து டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு வரவங்க தான் ஸ்டேட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஃபஸ்ட்டு வந்தவங்க மட்டும்தான் நமக்கு ஸ்டேட்டு சென்னையில் நடத்துவாங்க. 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன், 23, 24, 25 பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அப்படின்றப்ப நான் 23ல வந்து சில்வர் பண்ணியிருந்தேன், 100 மீட்டரில் சில்வர் பண்ணேன். டிஸ்ட்ரிக்டில் கோல்டு அடிச்சிருந்தேன், ஸ்டேட்டில் சில்வர் பண்ணியிருந்தேன். 24ல வந்து டிஸ்ட்ரிக்டில் கோல்டு பண்ணியிருந்தேன், ஸ்டேட்டில் சில்வர் பண்ணியிருந்தேன். 2025ல வந்து டிஸ்ட்ரிக்டில் கோல்டு பண்ணியிருந்தேன், ஸ்டேட்டில் பிரான்ஸ் பண்ணியிருந்தேன்.
0: அதாவது தொடர்ந்து சிஎம் ட்ராஃபி போட்டிகளில் வந்து எல்லா ஆண்டுமே பரிசுகள் வாங்கியிருக்கீங்க.
1: ஆமாம்.
0: சரி,
1: மெடலோட நமக்கு வந்து சிஎம் வந்து நமக்கு கேஷ் அவார்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 1 லேக்கு, செகண்ட் ப்ரைஸ் 75,000, தேர்ட் ப்ரைஸ்க்கு 50,000 கொடுக்குறாங்க. அப்புறம் 2 டைம் 75,000 வாங்கியிருந்தேன், தேர்ட் டைம் வந்து 50,000 வாங்கியிருந்தேன் ஸ்டேட்டில். டிஸ்ட்ரிக்டில் வந்து 3,000, 2,000, 1,000 கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிக்டில், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு.
0: அதாவது பதக்கங்கள் மட்டும் இல்லாமல் கேஷ் அவார்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு.
1: ஆமாம்.
0: சரி,
1: மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேஷ்னலில் வின் பண்ணால் கோல்டுக்கு 5 லேக்ஸு, சில்வருக்கு 2 லேக்ஸு, பிரான்ஸ்க்கு 1 லேக் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நான் வந்து கேலோ இண்டியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது 200 மீட்டர் பிரான்ஸ் பண்ணியிருந்தேன். அப்படின்றப்ப நான் வந்து 1 லேக் வாங்கியிருந்தேன் பிரான்ஸ் ப்ரைஸ். பிரான்ஸ் மெடலுக்கு நமக்கு 1 லேக் கொடுத்தாங்க.
0: அதாவது தேசிய அளவில் பங்கேற்கும் போது உங்களுக்கு வந்து கேஷ் அவார்டு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது.
1: ஆமாம்.
0: சரி,
1: நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு பேரா கிராண்ட் பிக்ஸ் போட்டி நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 8 நம்ம இன்டர்நேஷ்னல்லையோ ஸ்டேட் நேஷ்னலில் டாப் 8 வந்தவங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம். அதில் போயிட்டு அது வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா ஏஷியன் கேம்ஸ்க்கு நமக்கு அது வேர்ல்டு பேரா கிராண்ட் பிக்ஸில் நம்ம டாப் 8 இருந்தோம்னா ஏஷியன் கேம்ஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணி ஏஷியன் கேம்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.

0: இப்போ சர்வதேச போட்டிகள் சொன்னீங்க, பேரா ஒலிம்பிக் போட்டிகள்லாம் நடக்குது. இந்த பேரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கிறதுக்கு அதற்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்?
1: ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து நம்ம நார்மலாக டிசபிலிட்டி பர்சனுக்குமே ஓகே, நார்மல் பர்சனுக்குமே ஓகே. இப்போ 100 மீட்டரில் வந்து நமக்கு இப்போ 12.1 நீங்கள் ஓடணும்னா நமக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலே போதும். நம்ம போனாலே நமக்கு மெடல் வாங்கிடுவோன்றப்ப அப்படி போனோம்னா நமக்கு அது வந்து நல்லாயிருக்கும் ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண. பேரா ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு வந்து நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஏஷியன் கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் இருந்தால் நமக்கு அவங்க வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் செலக்டட், ஒலிம்பிக்ஸ்க்கு செலக்டட் அப்படின்ட்டு லிஸ்ட்டு போட்டு வரும். அப்படின்றப்ப நமக்கு நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் மெடல் இருந்தாலே போதும். ஏஷியன் கேம்ஸ்க்கும் மெடல், நம்ம வேர்ல்டு கேம்ஸ்க்கு கிராண்ட் பிக்ஸு, அப்புறம் காமன்வெல்த் கேம்ஸ்லாம் போயிருந்தாலே நமக்கு வந்து பேரா ஒலிம்பிக்ஸ் போயிடலாம். பேரா ஒலிம்பிக் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கேம் வைப்பாங்க, அந்த ஈவெண்ட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் டாப் 8 வந்தவங்க நம்ம பேரா ஒலிம்பிக்ஸில் போகலாம்.
0: அதாவது பேரா ஒலிம்பிக்கு முன்னாடி பேரா ஒலிம்பிக் செலெக்ஷன் போட்டிகளில் வந்து முதல் 8 நபர்களுக்குள்ளே ஒருத்தராக வரணும்.
1: ஆமாம்,
0: அப்படி வந்தால் நம்ம ஒலிம்பிக்கில் பங்கேற்கலாம்
1: போயிடலாம்.
0: சரி, தடகள விளையாட்டு போட்டிகள், இந்த போட்டிகளில் வந்து நீங்கள் பல பரிசுகள் அதே மாதிரி பல பதக்கங்கள்லாம் வாங்கிட்டீங்க. உங்களுடைய தேசிய அளவிலான போட்டி, சர்வதேச அளவிலான போட்டி, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கோச் வந்து யார்? உங்கள் கோச்சை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: கோச் வந்து ரஞ்சித் குமார் சார், தயான்சந்த் அவார்டு வாங்கியிருக்காங்க. கோச் இல்லாமல் நம்ம வந்து எப்பயுமே ஒரு இலக்கை நம்ம அடையணும்னா அதை அடையவே முடியாது. அப்படின்றப்ப நம்ம கோச் வந்து 10 இயர்ஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து, நல்ல ஒரு இந்த ப்ரோட்டீன்லாம் எடுக்கணும், நிறைய ஒரு அட்வைஸ் கொடுத்து இந்த அளவுக்கு நான் இருக்கேன்னா அது வந்து நம்ம ரஞ்சித் சார்னால தான்.
0: உங்களுக்கு வந்து கோச்சினுடைய சப்போர்ட் முழுமையாக கிடைச்சது இல்லையா?
1: ஆமாம், 100% வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அது கோச் சார், ரஞ்சித் குமார் சார் தான்.
0: எல்லா விளையாட்டு வீரர்களுக்குமே வந்து கோச் அமைவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வகையில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோச் அமைஞ்சிருக்காங்க.
1: ஆமாம்,
0: நீங்கள் போகிற இடம்லாம் நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு, தொடர்ந்து இன்னும் நிறைய வெற்றிகளை நீங்கள் பெறணும்.
1: தேங்க்யூ.
0: சரி சொல்லுங்க, இப்போ வந்து நீங்க காலேஜில் வந்து டிகிரி முடிச்சிட்டீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அடுத்து வேலைக்கு போக போறீங்களா இல்லை மேற்கொண்டு ஏதாவது படிக்க போறீங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஃபர்ஸ்ட் யூஜி முடிச்சிட்டு டிகிரி முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து பிஜி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் ஜாப்லயே அப்ளை பண்ணிக்கலாம்.
0: அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாகவே நீங்க வந்து வேலைக்கும் அப்ளை பண்ணலாம்.
1: ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாவே நமக்கு ஜாப் வந்து இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கோச் மூலமா 64 பேருக்கு

0: நமக்கு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஜாப். தமிழக அரசு மூலமாக 64 பேருக்கு ஜாப் வாங்கி கொடுத்துருக்காங்க.
1: உங்களுக்கும் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு?
0: ஆமா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்.
1: வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அதாவது நீங்கள் படித்ததே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக தான் படித்தேன், அதே மாதிரி பிஜி பண்ண போகிறீங்க இல்லையா, இதுவுமே உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக தான் கிடைக்குதா?
0: ஆமாம், இதுவுமே நமக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக தானே பிஜியும்.
1: சரி.

0: இப்போ இந்த தடகள விளையாட்டு போட்டிகள், இந்த போட்டிகளில் வந்து நீங்கள் பல பரிசுகள் அதே மாதிரி பல பதக்கங்கள்லாம் வாங்கிட்டீங்க.
1: ஆமாம்.
0: இந்த விளையாட்டில் ஈடுபடுறதுனால இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே கல்வியில் வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களை மாதிரியே வந்து அதாவது மாற்றுத்திறனாளி வீரர்கள் இருப்பாங்க, சாதாரண விளையாட்டு வீரர்களும் இருப்பாங்க, சாதாரணமாக போட்டிகளில் பங்கேற்கிறவங்க, உங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் இருப்பாங்க. இந்த மாதிரி பள்ளிகள் அளவில் அதே மாதிரி கல்லூரி அளவில் பல மாணவர்கள் மாணவிகள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: ஸ்போர்ட்ஸில் இருக்கிற டிசபிலிட்டி பர்சன்ட்டுமே சரி, நார்மல் பர்சன்ட்டுமே சரி, நம்ம ஸ்போர்ட்ஸுன்னு வந்துட்டோம், நம்ம எய்மை நம்ம எப்பயுமே நம்ம வச்சுருப்போம்.

0: நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளோட எய்மவே நம்ம தொட முடியும். எல்லாருமே அவங்கவுங்க எய்முக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க. இன்னும் நம்மளோட ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம ஃபுல் எஃபெக்ட் கொடுத்தா தான் நமக்கான எய்மே நம்ம தொட முடியும். நம்ம எப்படியாச்சும் இந்த இன்டர்நேஷ்னல் பண்ணி மெடல் பண்ணணும், நம்ம நேஷ்னலில் என்ட்ரி கொடுத்தணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து டெய்லியுமே நம்மளோட ஹார்ட் ஒர்க் போடணும். டெய்லியுமே ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல் அந்த நம்மளோட ப்ராக்டிக்ஸை பண்ணாலே நம்மளால் நம்ம இலக்கை தொட முடியும். கோச்சஸ் சொல்கிறதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்க நம்ம நல்லா கைட் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் என் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்துடணும்பான்றது நம்ம நல்லா கைட் பண்ணுறாங்க. கோச்சஸ் சொல்கிறத கேட்டாலே வந்து நமக்கு போதுமானது, நம்மளோட எய்மை நம்ம தொட்டுறலாம்.
1: இப்போ விளையாட்டு பயிற்சிகள், நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கு, தொடர்ந்து இந்த போட்டிகளில் பங்கேற்கிறது, இதையெல்லாம் பற்றி சொன்னீங்க. இப்போ விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் எப்படி உறுதுணையாக இருக்கணும், அதையெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
0: உண்மையில் நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு இவ்வளோ நாள் நமக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட். அவங்க தான் நம்மளுக்கு ஹெல்த்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இந்த ஃபுட்டு சாப்பிட்டா என் பொண்ணு கரெக்டாக இருக்குன்றதே ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃபுட்லேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட்டே பண்ணுறோம். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்னா நிறையா பேரண்ட்ஸுமே வந்து என் பையனும் என் பொண்ணும் வந்து படித்தா மட்டும் போதும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸ்டடீஸோட இப்போ ஸ்போர்ட்ஸ் தான் நல்லா மேலே முன்னேறிக்கிட்டே இருக்கு. ஸ்டடீஸு கூட நமக்கு வந்து நாலேஜ் இருந்தாலே போதும், அது நம்ம எப்படியோ கொண்டு வந்துடலாம். நிறைய பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்டடீஸ் மட்டும் போதும்னு நிறையா பேரண்ட்ஸ் வந்து நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் இப்போ என்னன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ்லேயே என்னன்னா நம்மளோட ஹெல்த்லேருந்து நமக்கு எல்லாமே ஃபிட்டாகி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ சுகர் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு இந்த வயசுலேயே வந்து கேன்சர்லாம் வந்துது சின்ன பசங்களுக்கு. இதே ஸ்போர்ட்ஸ்குள்ளேயே நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம். அதனால எல்லா பேரண்ட்ஸுமே வந்து உங்களோட குழந்தைங்களை ஃபுல்லாக நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைகளுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு ஸ்டடீஸ் மட்டும் போகாமல் ஸ்போர்ட்ஸுன்றப்ப மைண்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால பேரண்ட்ஸ் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயுமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவ்வளவு நேரம் நிலையத்திற்கு வந்திருந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள விளையாட்டு போட்டிகள் குறித்தும் அதே மாதிரி விளையாட்டில் ஈடுபடுறதுனால இந்த விளையாட்டின் மூலமாக மாணவர்களுக்கோ இல்லை மாணவிகளுக்கோ கல்வியில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக வாய்ப்பு கிடைக்கும், அதே மாதிரி வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்க்கு நன்றி, வணக்கம்.

இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீராங்கனை அமுல்யா ஈஸ்வரி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

கடிதத்தை வந்து பார்த்துடலாம். கிருஷ்ணாபுரம் அக்ரஹாரம் என்ஜினியர் சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி இவங்களின் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. மான்காரத்தை படத்துலேருந்து உன் வேழிகள் அப்படிங்கிற பாடலுக்கு விருப்பமாக கேட்டிருக்காங்க. அந்த நேர்க்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அத்துணை நேர்களுக்காகவும் இதோ உங்கள் விருப்ப பாடல் காற்றலைகளில் சிவகார்த்திகேயன், ஹன்சிகா மோத்வானி குரல்களில்.

காரில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்க நேயர்கள் தேனி மாவட்டத்திலிருந்து நேச நேயர்கள் சுக்கான்கல்பட்டி எஸ் கங்காதரன் முத்துலக்ஷ்மி காதல் ரோஜாவே அப்படிங்கிற பாடல் ரோஜா படத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காற்றலையில்

காதல் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்க நேயர் செந்தில் குமரன் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. புதுநெல் புதுநத்த படத்திலிருந்து பூ பூ பூ பூ பூத்த சோலை அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் வருகிறது.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் குமரன் காலனி மதுரை கைத்தறி நகர்லேருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மாலதி, தங்கம்மாயன், மணிமாலா, மந்தாகினி இவர்களுடைய விருப்ப பாடலாம் நிலவே மலரை படத்திலிருந்து மண்ணில் வந்த நிலவே அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும் காற்றலையில் பாடல்.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்க நேர் மதுரை எஸ்எஸ் காலனியிலிருந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி பாலாஜி, திருமங்கலம் பூமாரி பாலகிருஷ்ணன் இவர்களுடைய விருப்ப பாடலாம். பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து குத்து விளக்கெரிய அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இது காற்றலையில் உங்கள் விருப்ப பாடல்.

காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா இவர்களுடைய விருப்பமாக குழந்தையும் தெய்வமும் அப்படிங்கிற படத்திலிருந்து குழந்தையும் அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவருக்காகவும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காற்றலையில் உங்கள் விருப்ப பாடல்.

காற்று விரியும் கடிதமல்லகர் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்க நேயர்கள் வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர்சாமி சகோதரர்கள். இவங்களுடைய விருப்ப பாடலில் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து காற்று வந்தால் அப்படிங்கிற பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவங்களுக்காகவும் மற்றும் நம்முடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் காற்றலையில்

கடல் விரியும் கடிதமலர் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு ராணி ஆனந்தன், சத்தீஷ்குமார், புகழேந்தி இவங்களுடைய விருப்ப பாடலா பொன்னுஞ்சல் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவருக்காகவும் மற்றும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ காற்றலையில் பாடல்.

ஊற்றும் கானம் இசைக்க உயிர் இசையும் ஊற்றெடுக்க வான்மகள் கசிந்துருக நெஞ்சமது இளைப்பார உள்ளமது உயிர் ராகத்தில் ஊஞ்சலாட சாம பொழுதும் சேர்ந்தாட.

சந்தம் கொண்டு ஊற்றெடுத்த தன் பதியை எண்ணி பாடுகின்றார். ஆகாய வானில் மறைந்து

ஏற்ற வான் மதியை எண்ணி பாடுகின்றான். தமிழ் மொழியில் தான் எழுதி தாரகையை எண்ணி பாடுகின்றான். மின்னிடும் தங்க தாரகையை எண்ணி பாடுகின்றான்.

கண்ணீர் துளிகளும் கனலாய் மாறி உதிர்கின்றதே, இனிக்கும் இளவேனிலும் இதமிழந்து நிற்கின்றதே, மீட்டவிருந்த வீணை ஒன்று தந்தி அறுபட்டு கிடக்கின்றதே, ரோஜா மலரொன்று நிறமுழந்து காட்சி அளிக்கின்றதே என்று மன வழிகளை வரிகளாய் மாற்றி வானில் எழுதுகின்றான் கவிதையாக.

மனதில் நின்ற வண்ண தேவதையை மறந்திட மருந்தினை தேடுகின்றான். கனவு சிறகுகள் கொண்டு காற்றில் பறக்க எண்ணி நிலம் தொட்டு கிடக்கின்றான். காயங்கள் யாவும் மாயமாய் மறையும் என்று மனமுருகி பாடுகின்றான். காற்றில் மனமுருகி பாடுகின்றான்.

வான்வழி வந்து வசந்தம் தந்த மாடப்புறா ஒன்று பறந்து சென்ற மாயம் என்னவோ, சென்ற திசை அறியாது துவண்டு நிற்கும் ஆண் புறாவின் நிலை என்னவோ, விழிகள் இரண்டிலும் கண்ணீர் தீர்ந்து காட்சியளிப்பது என்னவோ, நீண்ட இரவில் துயிலின்றி இசைத்திடும் இப்பறவையின் கூவலும் இளைப்பாரிடுமோ?

காற்றில் கவி வரிகளை புனைந்திட கவிஞனை அழைக்கின்றான் இக்காதலன். கையில் கிடைத்திட்ட வைரத்தை தவறவிட்டு வைக்கோல் போருக்குள் தேடுகின்றான் இக்கோமகன். உயிர் துளியாய் இருந்திட்ட உயிரானவளை தேடுகின்றான் ஒளி இழந்த இருள்தனில். மழை இழந்த கார்த்திகையும் காற்றிழந்த ஆடியும் ஆட்டி வைக்கின்ற வாழ்வை எண்ணி இசைக்கின்றான். வாட்டிடும் இந்த இரவில் தன்னந்தனியே இசைக்கின்றான்.

விம்பி அழுது நெஞ்சம் ஒன்று பாடுகிறது, திசை மறந்த உயிர் ஒன்று தேடுகிறது, இப்பிறவி பிரிந்தினும் மறுபிறவி இணைந்திட வாடுகிறது, நிகழ்வது எதுவென்று புரியாது, நிதர்சனம் எதுவென்றும் உணராது, நீர்த்து போன குரலில் இசைக்கிறது, கண்ணில் நீர்த்துளியுடன் குரலொன்று இசைக்கிறது.

மழைநீர் சிந்தும் வான்மேகங்களை கண்டதுண்டு, விழிநீர் சிந்தும் கண்மேகங்களை கண்டதுண்டா? சோதனைகளும் வேதனைகளும் வந்து போன நிலையுண்டு, அவை மட்டுமே நிலைத்திட்ட மீளா துயரை உணர்ந்ததுண்டா? இசையொலி மீட்டும் வீணைதனை பார்த்ததுண்டு, விதியின் கைகளில் சிறைப்பட்ட வீணைதனை பார்த்ததுண்டா? என அடுக்கடுக்காய் எழுப்புகின்றான் கேள்விகளை உருவமில்லா விதியை பார்த்து.

வான் பரந்த குயில் ஒன்று இரவு வேளையில் கூவுகிறது. கண்களின் கருமணி ஆனவளை எண்ணி கானமிசைக்கின்றது. அகம் என்னும் ஆலயத்தில் அவளை கருவென சுமந்த கதையை கூறுகிறது. நிகழ்ந்தவை யாவும் மாறும், நிகழ்பவை என்றும் வாழும் என்று கூக்குரல் எழுப்புகிறது. எழுப்பிடும் அந்த குயிலின் குரல் இதுதானா?

நன்றி. காற்றும் இங்கு நகராது, நகர்ந்திடும் காற்றை கைகளால் பிடித்தல் இயலாது. விதியொன்று இங்கு கிடையாது, நடந்தவைகளை மாற்றவும் முடியாது. மனக்காயங்கள் இன்னும் நிலையாது, மகிழ்ச்சியொன்று வருவதை தடுத்திடவும் முடியாது. பிறர் மேல் வைத்திட்ட அன்பை விட நம்மீதே நாம் வைத்திருக்கும் அன்பு அளப்பரியது. அவ்வன்பின் மொழியை உணரத் துவங்குவோம் என்று கூறி காற்றுச்சாலையில் பயணிக்க துவங்குகின்றேன். உங்களின் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

0: உலகம் மயில பூடிச்சு கால உடச்சு ஆட சொல்லுகிற உலகம்.
1: நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பரை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி. இனி நேர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை மணி 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் தரும் தகவல்கள்.

நம்பரும். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் வசவபுரம் ஸ்ரீ முரம்பீசர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. காலை 8:02 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும். 8:50 சைப்பாரின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் மதுரையிலிருந்து பிரகதி. 10:30 ஒரு படப்பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:50 ஸ்நேகிதியே தொடரும். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல்கள். மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு NCERT. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள் கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட்டு. இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்குபவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச் சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:44 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நேரம் இரவு 11:10. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் மன்னிப்பு திரைப்படத்திற்காக எஸ் எம் சுபையா நாயுடு அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

0: வணக்கம்.
1: நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் நினைவென்னும் ஓடையில் நீராடும் நிலவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் இரவு 11:15. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சங்கமம் திரைப்படத்திற்காக டி கே ராமமூர்த்தியின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர் பேசுறேன். தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். நேரம் இரவு 11:20. இந்த இனிய இரவு வேளையில் இசை பாடும் பூங்காற்றாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆளுக்கொரு வீடு திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பாடல் இதோ ஒலிக்கின்றது பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில்.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

நேரம் இரவு 11:24. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் இரவை இனிமையாக்கும் காவிய கானங்களோடு இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்க காத்திருக்கிறது. டி எம் சௌந்தரராஜன் பாடிய அந்த பாடல் இதோ.

நேரம் இரவு 11:30. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தெய்வப்பிறவி திரைப்படத்திற்காக ஜமுனா ராணியின் குரலில் ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஆர். சுதர்சனம். உடுமலை நாராயணகவி அவர்களின் வரிகளில் பாடல் இதோ.

வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:34. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. காற்றின் விரல் கொண்டு எழுதப்பட்ட நேசத்தின் கவிதைகளாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புனர்ஜென்மம் திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் டி சலபதி ராவ். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பாடல் இது ஒலிக்கின்றது ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா இவர்களது குரல்களில்.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ் வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. உதிராத மலராக மனதில் நிலைத்திடும் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் இரவு 11:39. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாவ மன்னிப்பு. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் இரவு 11:44. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. மனதின் ஜன்னலை மெதுவாய் தட்டும் தென்றலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது இதய கமலம் திரைப்படத்திற்காக கே.வி. மகாதேவன் இசையில். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க இயக்குனர் சீனு ராமசாமி பேசுறேன். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்னுடைய படங்களுடைய பாடல்களை தொடர்ந்து வழங்கி என்னை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மதுரை பண்பலைக்கு என்னுடைய அன்பு.

நேரம் இரவு 11:50. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. உறங்காத வழிகளின் நெஞ்சங்களில் ஒலிக்கும் இன்னிசையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது AM ராஜா அவர்களின் இசையில் தேன் நிலவு திரைப்படத்திற்காக. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பாடல் இதோ ஒலிக்கின்றது AM ராஜா மற்றும் S ஜானகி இவர்களது குரல்களில்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 11:55 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்னென்னமோ சொல்ல கூடிக்கிறார்.
1: எட்டணா செலவு பத்தனா அதிகம் வேண்டனா கடைசியில் துந்தனா. One, two, three, four, five, six, seven, eight.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வாவா, சதன கேசு சதனா
0: சிம்ப பெலாசு.

காதல் மேலே ஆணையிட்டு கையேந்தினேன். பெண்ணை பெத்த பெரியோரே என்னை பாருங்க, காதல் பித்தனாகி போன மச்சான்.

தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க, காதல் பிச்சை போடுங்க லைலா.

குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்புதனை.

தன தன சொல்லு திமி தன தன சொல்லு திமி தன தர கிடக்கிறதா தின் தென்ற

0: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல உடைப்பேன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசிலு பறக்கும் தானே, என் பேர அடி மதுர வீரன் தானே.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று போந்துவாக்கம் பி டி பலராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி என் விஜயகுமார் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 8ஆம் நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை

0: எரியும் நெருப்பில் வாட்டுவது போல ஒருவன் தொடர்ந்து துன்பம் செய்தாலும் அவனிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. குறள் எண் 308 அதிகாரம் வெகுளாமை.
1: இணர் எரி தோய் வண்ண இன்னாசையினும் புணரில் வெகுளாமை நன்று.
0: எரியும் நெருப்பில் வாட்டுவது போல ஒருவன் தொடர்ந்து துன்பம் செய்தாலும் அவனிடமும் கோபம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. குறள் எண் 308

0: அதிகாரம் வெகுளாமை.
1: நேரம் காலை 4:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.1 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி, இதில் மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:55 புந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் வசவபுரம் ஸ்ரீ முரம்பீசர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மே சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். காலை 8 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. காலை 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கும். 8:50 சைப்பாலன் என்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை கேட்கலாம். காலை 9 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் கேட்கலாம் விருந்தினர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் மதுரையைச் சேர்ந்த பிரகதி. 10:30 ஒரு பட பாடல்கள். 11:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. 12:00 ஸ்நேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 ஸ்நேகிதியே தொடரும். 1:00 வசந்த காலங்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக உரைக்கும். 1:55 பாரதியார் பாடல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 2:15 துள்ளல் தாளம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை பண்பறையின் ஆட்டக்களம். 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள் உதிக்கும். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட்டு ஒலிக்கும். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக ஒலிக்கும். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல், இதில் காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை என்ற தலைப்பில் தகவல்கள் வழங்குபவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 9:15 செய்திச் சுடர். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:05. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

இயமன் தூதரும் அஞ்சுவரின் சொல்லால் நயம் வந்து ஓதவல்லார் தம்மை நண்ணினால் நியமந்தான் நினைவார்க்கு இனியான் நெற்றி நயனன் நாம்.

வேண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே, நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே, நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையார் தமிழ் ஞான தம்பந்தன் சொல்

நேரம் காலை 5:13. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:17. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் காலை 5:21. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:26. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. பக்திமாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ.

நேரம் 5:30. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தொடர்வது இசை அமுதம். பகலவன் உதித்து ஒளி வீசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பண்பலையில் பக்தி பாடலுடன் வலம் வர இருப்பது இசை அமுதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து முதலாவதாக வர இருக்கும் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.